பாத கொலுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும், பாவ சொகுசு பக்க கொடி பெறும் கொடி பெறும்.

சபரி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் காலை 10:01. இன்று நம் சபரி வானொலியில் காற்றினிலே வரும் கீதம் என்ற நிகழ்ச்சியில் இன்றைய காலை அறிவிப்பாளராக கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகர் ஐயா அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அவர் தொகுப்பில் ஒரு சில படப்பாடல்கள் வலம் வர இருக்கின்றது. இந்நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. இந்நிகழ்ச்சியில் வரும் பாடல்களை கேட்டு ரசித்து பதிவிட்டு வாழ்த்துக்களையும் தெரியுங்கள். அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு அவரிடமும் நாம் ஆசீர்வாதம் பெறுவோமாக. இதோ நிகழ்ச்சிக்குள் செல்வோம்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களே, எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகரன் தான் பேசுறேன். சிறப்பாக இன்னைக்கு வந்து காட்டிலே வருகிறேன். இந்த நிகழ்ச்சியில் எனது தொகுப்பு எனது பிறந்த நாளை முன்னிட்டு நான் உங்களுக்காக நான் பாடல்களை வழங்க வந்திருக்கிறேன். கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகரன் தான் உங்கள்கிட்ட உரையாடிட்டிருக்கேன். அப்புறம் வந்து உங்களுடைய வாழ்த்துக்கள், உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அழகாக நீங்கள் வந்து பதிவிடுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கும். என்னுடைய வாழ்த்துக்கள் உங்கள் எல்லாருக்குமே உண்டு, எல்லாருக்குமே பரிபூர்ண வாழ்த்துக்கள் உண்டு. காற்றிலே ஒரு கீதம் இந்த களத்தை நம்மளுக்கு அமைத்து கொடுத்த கீதநேத்தன் ஐயாவுக்கும் என்னுடைய உடன் பணிபுரியும் ராமாவரம் அனுஷா சகோதரிக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் நன்றிகள். நேயர்களே, நீங்களும் ஒரு பாடல்களை கேட்டு உங்களுடைய வாழ்த்துக்களை பதிவுகளை கருத்துக்களெல்லாம் நீங்கள் போடுங்க. இப்போ முதல் பாடலாக நான் கேட்கும் பாடல், அதுக்கு முன்னாடி நான் உரையாடுவது வந்து நல்லா தெளிவா வருதா என்னங்கிறத நீங்க உடனே எங்களுக்கு பதிவுல போடுங்க. நான் வேற ஒரு ஃபோன்ல பேசுறேன், நீங்க வந்து வருதா இல்லையான்னு நீங்க போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இப்ப முதல் பாடலாக சுப்ரபாதம் இந்த படத்தில் ஜேசுதாஸ் வாணிஜெயராம் பாடிய சொன்னது பாலிசின்னு ஒரு பாட்டு, ரொம்ப அற்புதமான பாடல் இது. இந்த பாடல் இந்த நேரத்தில் நம்ம கேட்டோம்னா நல்லா இருக்கு. ஏன்னா புரட்டாசி மாதம் இல்லையா, பெருமாளுக்கு ஓய்ந்த நாள், அதனாலதான் இந்த பாட்டை நான் எடுத்திருக்கேன். இந்த பாட்டை முதல்ல நம்ம கேட்போம், கேட்டுட்டு மறுபடியும் எல்லா பாட்டையும் கேட்கலாம். இப்ப இதுல ஒரு கேள்வியும் நான் கேட்டுருவேன். இந்த படத்துல நடிச்சிருக்க கதாநாயகியோட பேர், கதாநாயகியோட பேர் என்னன்னு நீங்க பதிவிடுங்க. நேர்களே, இந்த படத்தில் நடித்த கதாநாயகியோட பேரை நீங்க சொல்லுங்க. இப்ப நம்ம பாடலுக்கு செல்வோம்.
1: பெருமாளுக்கு நான் கோயில் திட்டத்தான் போறேன்.

நேயர்களே, அழகான பாடல். ஒரு கண்ணன் பாட்டை கேட்டு வந்தோம். வாணிஜியாரம் இயேசுதாஸ் என்னவா பாடிட்டாங்க. இந்த பாடல்கள்லாம் அடிக்கடி நம்ம வந்து அரசாங்க வானொலியில் கேட்க முடியாது. இளைய காலத்தில் தான் நம்ம இது மாதிரி கேட்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கும் நிகழ்ச்சி கேட்டலே ஒரு வீதம். இந்த நிகழ்ச்சியின் முதல் பாடலை கேட்டு முடிச்சிருக்கோம். நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், யாருமே பதில் சொல்லலை. ராமா ஒரு அனுஷ்ய அம்மா வந்து கரெக்டாக சொல்லிட்டாங்க, நத்தான்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு அடுத்த பாடலாக பரிசு பாடலாக கொடுக்கணும். இதில் வந்து இப்போ எழுந்திருக்கிறவங்க வந்து சோலைச்சேரி தேன்மொழி, கோவை சரவணம்பட்டி காயத்ரி, அப்புறம் வந்து இளைய ஜெகதீசன் கன்னியாகுமரி, இளைய ஜெகதீசன் சட்டாம்பாளையம் பழனிசாமி, அப்புறம் வந்து அறிவழகன் மங்கை, அப்புறம் இந்த கீதரசன் ஐயா, எல்லாருமே இணைஞ்சிருக்காங்க. அப்புறம் தனி பக்கத்தில் கோவை ராஜேஷ், ராஜேஷ் பூரேஸ்வரி எல்லாருமே இணைஞ்சிருக்காங்க. கேட்போம், எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ அடுத்த பாடலாம் நான் ஒரு பாட்டு போடுறேன். அது வந்து ஒரு பிறந்தநாள் பாட்டு, அதை கேட்போம். இப்போ வந்து நான் போடுற பாட்டு என்ன படங்கிறத கண்டுபிடிச்சி நீங்க பதிவுல போடுங்க. நான் போடுற பாட்டை அது என்ன படம்னு நீங்க வந்து அந்த படத்தோட பேரை நீங்க போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க போடுங்க. எல்லாருமே வழக்கெல்லாம் போட்டிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப மிக நிகழ்ச்சியா இருக்கு. அதனால வந்து நம்ம வந்து இப்போ நம்ம பாட்டை கேட்கலாம். நீண்ட நாளைக்கு பிறகு நம்ம சோழச்சேரி சுப்பிரமணியன் வாழ்த்து போட்டிருக்காரு. அவருக்கும் என்னோட மனமார்ந்த பாராட்டுக்கள். எல்லா நேயர்களுக்கும் பாராட்டுக்கள். இப்பொழுது பாடலை கேட்போம். நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு புரியுதா? இந்த பாடல் ஒளிபரப்பாகும் பாடல் என்ன படம்னு நீங்க அந்த படத்தோட பேரை போடுங்க. இப்ப நம்ம பாடலை கேட்கலாம்.

மாய் மாய் நண்பர்கள் சீரிக்க என் அன்பர்கள் ரசிக்க இந்த அன்பங்கள் மகிழ என் எண்ணங்கள் மலர

நேர்களே, ஒரு அருமையான பிறந்த நாள் பாட்டை கேட்டான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் வெளியிலே வரலன்னு நான் கேள்விப்பட்டேன். அந்த படம் வரல, ஆனா வந்து பேரு தெரியும் எனக்கு. அது பரவாயில்ல, இப்ப அடுத்த பாட்டுக்கு போகும். காலம் ஒரு நாள் மாறும். இந்த படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியன் எஸ் ஜானகி பாடியது. ஒரு அருமையான பாடல், ஒரு அழகான பாடல். இந்த பாடல்லாம் கேட்டு ரொம்ப நாளாச்சு. அந்த சபரி வானொலி, அந்த சபரி வானொலியில வந்து நம்ம அடிக்கடி கேட்கலாம் எந்த பாட்டா இருந்தாலும். ஆனா வெளி வானொலியில வந்து எதுவுமே கேட்க முடியாது, கேட்டாலும் இல்லைன்றவாரு. அதனால வந்து இந்த வானொலியில நம்ம கேட்காத பாட்டெல்லாம் இந்த மாதிரி வானொலிகள்ல போய் கேட்டு மகிழலாம். இப்ப வந்து இந்த பாட்டை கேட்கலாம். இந்த மனசில் ஒரு நினைப்பு, இந்த பாட்டை இப்ப நம்ம கேட்கலாம். காதலரும் காதலியும் அழகாக ஒன்று கூடி காதல் ராகம் இசைக்கிறார்களோ, நாம் இந்த பாட்டை ஒருமுறை கேட்போமா?

நேர்களே, பாட்டை கேட்டிங்களா? ஒரு அரிதான பாடல், ஒரு இளமை துள்ளும் பாடல். நான் இந்த பாட்டுக்கு முதல் பாடாக நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அந்த பாட்டு என்ன பாடம்னு கரோனா பற்றி காயத்திரி போட்டிருக்காங்க, மேற்கே ஒதுக்கி சூரியன்னு. அவங்களுக்கு ஒரு பாராட்டுக்கள். அப்புறம் நம்ம வழக்கம் போல நம்ம இளைஞர் ஜெகதீஷன் கேட்டுக்கிட்டு இருக்காரு. சேலம் பேச்சேரி அறிவழகன் அங்கே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் சோலைச்சேரி தேன்மொழி, சோலைச்சேரி சுப்பிரமணியன், கரோனம்பட்டி காயத்ரி, அப்புறம் கோவை ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, நம்ம கீதரேஸ்வரன் ஐயா, அப்புறம் ராமாவர் அனுஷா மா சகோதரி, அவங்க எல்லாருமே நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ அடுத்த பாடலாக பார்வையின் மறுபக்கம். இந்த படத்திலிருந்து சந்தோஷ நேரங்கள் அப்படின்னு ஒரு பாட்டு. இதில் அவங்களுக்கு ஒரு கேள்வி முடிஞ்சா சொல்லுங்க. இந்த பாடலோட இசையமைப்பாளர் யார்? பார்வையின் மறுபக்கம் இந்த பாடலோட இசையமைப்பாளர் யாருன்னு போடுங்க. இந்த பாட்டை இப்போ நம்ம கேட்கலாம். சந்தோஷம் வந்துருச்சுன்னா வாழ்க்கையில் யாருக்குமே வந்து என்றைக்குமே ஒரு தலைகால் புரியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம குடும்பத்தில் இருக்கிறாங்க, வெளி குடும்பத்தில் இருந்தாலும் சரி, அது காதல் இருக்கு வந்துருச்சுன்னா, சந்தோஷம் வந்துருச்சுன்னா சொல்லவே வேண்டாம். மாலை இரவு அக்கம் பக்கம் யாருமே தெரியாது, கண்ணுக்கு அவங்க கண்ணுக்கு யாருமே தெரியாது. எந்த மாதிரி பாடல் தான் இது? இந்த பாட்டை இப்போ நம்ம கேட்கலாமா?

ஒரு இனிமையான பாடலை கேட்டு வந்தானே, சந்தோஷமா இருக்கு. இந்த பாடல்லாம் கேட்கும்போது அந்த பழைய கால ஞாபகம்லாம் வருது. காயத்ரி தங்கச்சி சொல்லியிருக்காங்க, இந்த பாடல்லாம் தெரிஞ்ச பாட்டா போட்டா தேவலாமே அப்படின்னு. தெரியாத பாட்டை போட்டுதான் உங்களை நீங்களாம் இது கேட்கல, கேட்கணும்ல, இப்படியும் ஒரு பாட்டு வந்திருக்கா அப்படின்னு ஆச்சரியப்படணும். உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டே தான் வருதே, கீதவேகத்துல நிறைய வருது, நானும் போடுவேன், நிறையா வரும். இதையும் கேளுங்க, இந்த பாட்டு நீங்க கேட்கல, கேட்டு நீங்க பதிய போறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்லையா. நம்ம அப்புறம் இந்த பாட்டெல்லாம் அப்புறம் எப்பதான் கேட்கறது, அதனால வந்து வருத்தப்படாம அழகா பதிவெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லா நேர்களுமே, காயத்ரி உட்பட எல்லாருமே போட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பாடலுக்கு வந்து சரியா சரியா தவறானு எனக்கு தெரியல, இறங்கிய ஜெகதீசன் வந்து சங்கர் கணேசன் போட்டிருக்காங்க. அது எந்த அளவுக்கு முன்னுமைங்கிறத நான் கேட்டுட்டு வந்து மறுபடியும் சொல்றேன். சங்கர் கணேசன் சொன்னாரு, அவருக்கு ஒரு பாராட்டுகள். இப்ப அடுத்த பாடலாம் நம்ம கேட்க இருக்கும் பாடல் அன்புள்ள அர்த்தம். இந்த படத்துல இருந்து ஸ்ரீ சுசீலா பாடியிருப்பாங்க. ஆழக்கடல் நீந்தி வந்தேன், ஆணி வந்தேன். இந்த பாட்டு நல்லா இருக்கு. இந்த பாட்டு வந்து எப்போ கேட்டாலுமே மனசை ஏதோ ஏதோ பண்ற மாதிரி இருக்கும். அதனால வந்து இந்த பாட்டை ஒரு முறை நம்ம கேட்போம். இந்த பாடல்ல வந்து நடிகை இந்த படத்தோட கதாநாயகி யாருன்னு உங்களால முடிஞ்சா கண்டுபிடிச்சு போடுங்க. என் மனசுல ஒண்ணு இருக்கு, ஆனா அதுதான் ரைட்டாங்கிறத நான் சரி பார்த்துக்கிறேன். இந்த படத்தோட கதாநாயகி யாருன்னு போடுங்க. இப்ப நம்ம கேட்கலாம்.

ஐயா சந்திரசேகர் வந்திருக்காரு, அவருக்கும் ஒரு பாராட்டுக்கள், நன்றி. எல்லா பாடலும் அவருக்கும் தெரியும், அதனால அவருக்கும் ஒரு பாராட்டுக்கள். அடிக்கடி பதிவு போட்டுக்கிட்டே இருங்க சந்திரசேகர் ஐயா. இப்ப பாட்டை கேட்கலாமா? அறிவழகன் போட்டிருக்காரு, நான் அதை தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், சந்திரபோஸ் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இரண்ய ஜெகதீசன் வந்து சந்திர கணேசன் போட்டிருக்காங்க, தெரிஞ்சு தெரியாமல் கூட போட்டிருக்கலாம், அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. அவருக்கும் ஒரு பாராட்டுகள், அதே மாதிரி அறிவாளர்களுக்கும் ஒரு பாராட்டுகள். இப்போ நம்ம நான் சொன்ன பாட்டை இப்போ நம்ம கேட்கலாம்.

ஒரு அழகான தத்துவ பாடலை நம்ம கேட்டோம். இந்த பாடலை நான் ஏன் போட்டேன்னா, அடிக்கடி அப்போ வந்து நம்ம பிரிச்சு வானொலியில் அந்த பாட்டை நான் அடிக்கடி கேட்டிருக்கேன், ரொம்ப அருமையாக போடுவேன், அடிக்கடி வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த பாட்டு எங்கேயுமே வர்றதில்லை. அதனால் நம்ம சபரி வானொலியில் நம்ம கேட்கணும் அப்படின்னு நான் ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். அந்த பாட்டை என்னோடய ஆசையாக எனக்கு என்னோடய ஆசைக்காக நான் கேட்டேன். உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் நடித்த நடிகை யாருன்னு கேட்டேன். சோழச்சேரி தேன்மொழியும் பரவணம்பட்டி காயத்ரி அவங்க ரெண்டு பேரும் சோபான்னு போட்டிருக்காங்க. நன்றி, அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். அப்புறம் எல்லா நேர்களுமே அனைத்து நேர்களுமே பதிவே தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் அடுத்த பாடலாக நாம் கேட்க இருக்கும் பாடல் தூரத்து இடிமுழக்கம். இந்த படத்தில் வந்து ஜானகி குழுவினர் பாடிய செவ்வள்ளி பூவை அப்படின்னு ஒரு பாட்டு. இந்த பாட்டோட நெட்டு கூட மலையாளத்தில் ஒருத்தர் பாடியிருப்பார். இந்த படத்து இந்த பாட்டோட நெட்டில் மலையாள பாடகர் ஒருத்தர் பாடியிருப்பார் மலையாள பாட்டு. அது என்ன பாட்டுன்னு உங்களுக்கு முடிஞ்சால் சொல்லுங்க, இல்லைன்னா நானே வந்து சொல்கிறேன் என்ன படம் என்ன பாட்டு. ரொம்ப ஃபேமஸான பாட்டு, ஃபேமஸான பாடகரும் பாடியிருக்காரு இந்த பாட்டை, இதே மீட்டில் பாடியிருக்காரு. நம்ம இப்போ இந்த பாட்டை கேட்கலாம்.

ஒரு அழகான பாட்டை கேட்டோமா, நல்லா இருந்துச்சா? நான் கண்டுபிடிக்க மாட்டாருன்னு நினைச்சேன், ஜெகதி சார் என்ன ஜெகதி சார் கண்டுபிடிச்சிட்டாரு. எனக்கு ஆச்சரியமா இருக்கு, இந்த பாட்டை யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன், கண்டுபிடிச்சிட்டாரு. அதனுக்குள்ளே கண்டம்மா அங்கே போறே அப்படின்னு பாடுவாரு. போய் வரும்போ என்ன கொண்டு வரும் என்னங்க படத்துல யேசுதாஸ் பாடிய சார் இந்த பாட்டை. அதே வீட்டுலதான் இவரு வந்து இந்த படத்துல வந்து இந்த படத்தை இசையமைச்சது வந்து இசையமைச்சது வந்து தூமா பாலசுப்ரமணியம். பாடல் பாடல் ஆசிரியரா இசையமைக்கலாம்னு தெரியல, கலீம் சாஸ்திரின்னு நினைக்கிறேன், சரி வர தெரியல. அப்புறம் வந்து இந்த பாட்டுக்கு கரெக்டா பதிவு போட்ட ஜெகதீஸ்வர அவருக்கு பாராட்டுகள். அப்புறம் வந்து இளையார்பாளையம் பரசுராமன் தனலட்சுமி அவங்களும் என்னுடைய எனக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்காங்க, அவருக்கு என்னுடைய பாராட்டுகள். பாடல்லாம் அருமையா வந்துகிட்டு இருக்கு. அடுத்த பாடலா நம்ம கேட்க இருக்கும் பாடல் புதியவன். இந்த படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியன் பாடியிருக்காரு, வந்தது வசந்த காலம். இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் யாருன்னு கண்டுபிடிச்சு போடுங்க. இந்த படத்துக்கு யாரும் இசையமைப்பாளர் கண்டுபிடிச்சு போடுங்க. அதுலையும் இல்லாம இன்னொரு கேள்வி என்னன்னா, இந்த படத்துல நடிச்சிருக்கும் நடிகர் பேரையும் போடுங்க, கதாநாயகனுடைய பேரையும் போடுங்க, முடிஞ்சா போடுங்க. இப்ப நம்ம இந்த பாட்டை கேட்கலாம்.

ஒரு துள்ளலான பாடலை நம்ம கேட்டோம். இந்த பாட்டில் வந்து இவருக்கு வந்து அப்போ வந்து ஆரம்ப காலம், முரளிக்கு கரெக்டாக பதிவு போட்டிருக்காங்க. குமரி மாவட்டம், இளைஞன் ஜெகதீசன், கோலச்சேரி தேன்மொழி, அப்புறம் காயத்ரி, எல்லாருமே கரெக்டாக போட்டிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள்.

நீண்ட நாளைக்கு பிறகு நம்ம வானொலியில வந்து இரும்பவும் வந்திருக்கிறாங்க. அந்த வெங்கமேடு கரூர் மாவட்டம் வெங்கமேடு வளர்மதி அவங்க வந்து கரெக்டான பதிவை போட்டிருக்காங்க. டிஎஸ் நரசிம்மன் அதே மாதிரி நடிகர் மரண்டி போட்டிருக்காங்க. அவங்களுடைய அந்த சகோதரிக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்காக நன்றிகள். ஆரம்ப காலத்துல ஆரம்ப கால படம் இது முரளிக்கு ஒரு முதலாவது படமா ரெண்டாவது படமா தெரியல. அவர் வந்து இந்த படத்துல ரொம்ப சிறப்பா நடிச்சிருப்பாரு. நல்லா இருக்கும் இந்த அந்த படத்துல உள்ள எல்லா பாட்டுமே நல்லா இருக்கும், கேட்க கேட்க ஆனந்தமா இருக்கும். இப்ப வந்து நம்ம அடுத்த படம்லாம் கேட்க இருக்கும் படம். இதுக்கு முன்னாடி வந்து மணி என்னன்னு பாத்திரலாம். பத்து மணி ஐம்பது நிமிடம் ஆகிறது. நாம் கேட்டுக்கொண்டு இருக்கும் வானொலி சபரி எஃப்எம் ஆன்லைன் எஃப்எம். கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. இந்த நிகழ்ச்சியை காட்டிலே வரும் கீதம். இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்வது கும்பகோணம் தளபதி நகர் எஸ் மனோகரன். என்னோட உடன் பணிபுரியும் அனுஷியா சகோதரி அவர்கள் ராமாவரம் அனுஷியா சகோதரிகள் என்னோட பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க நல்ல பாட்டெல்லாம் அழகா எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அனைத்து நேர்களுமே அருமையா பதிவெல்லாம் கொடுக்குறீங்க, ரொம்ப நன்றி. இப்ப அடுத்த பாடலா நம்ம கேட்க இருக்கும் பாடல், இந்த பாட்டை நான் இப்ப வந்து ஒளிபரப்புறேன். இந்த படத்தோட பேர் என்னன்னு போடுங்க. அதே மாதிரி அந்த பாடகர் அந்த பாடகரோட பேரையும் போடுங்க. ஆண் பாடகரோட பேரையும் இந்த படத்தோட பேரையும் இப்ப நீங்க உங்களுக்கு திறமா இருந்தா போட்டு பாருங்க, பார்க்கலாம். இப்ப நம்ம பாட்டை கேட்கலாமா?

ஒரு இனிமையான பாடலை கேட்டோம். ஜெயச்சந்திரன் பாடியது, ஜெயச்சந்திரன் சுசீலா பாடிய பாடல். விடைய கரெக்டாக போட்டிருக்காங்க. சேலம் அறிவழகன் அவர் போட்டிருக்காரு. அப்புறம் வந்து சேரமா கோவை சரவணம்பட்டி காயத்திரியும் போட்டிருக்காங்க. சோழச்சேரி செயல்மொழியும் போட்டிருக்காங்க. சரியான விடையை போட்ட அவங்க எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த பாராட்டுக்கள். நம்ம நேயர்கள்லாம் சிங்கம், எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்க. கற்பூரம், கற்பூரமாக கண்டுபிடிச்சிருவாங்க. என்ன கற்பூரம் கூகுளை பார்த்தோன்னா கண்டுபிடிச்சி போடுறாங்க. அவங்களுக்கு சிறப்பான பாடல்கள், சிறப்பான வாழ்த்துக்கள். இப்போ அடுத்த பாடலாக நம்ம கேட்க இருக்கும் பாடல் சத்தம் என் கையில். இந்த படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடிய பாடல். இப்பொழுது நம்ம அந்த பாடலை கேட்கலாம், சொர்க்கம் அறிவிலே. இந்த பாட்டுக்கு கேள்வி கேட்க முடியாது, கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் சத்தமாக இருக்கு, அதனால வந்து அடுத்த பாட்டுக்கு கேள்வி கேட்கலாம். முடித்தான் இந்த பாட்டை நம்ம இப்போ கேட்கலாம்.

கலக்கலான பாடல், நல்ல பாடலாக நம்ம கேட்டிருக்கோம். எப்படி ஒரு அருமையான பாடல் தெரியுமா, அது சூப்பராக இருக்கும். நம்ம சூப்பர் சிங்கரில் கூட ஒரு பையன் பாடி, அந்த பையன் வந்து அவருக்கு வந்து இந்த பாட்டுக்கு பரிசு கொடுத்தாங்க, வீடு பரிசு கொடுத்தாங்க கடைசி சுற்றுலா. அப்படியே அவர் பாட்டு நல்லா டான்ஸ் ஆடி இருப்பார் கமலஹாசன் அந்த படத்தில். நல்ல ஒரு படம். இப்போ நம்ம அடுத்த படம் நம்ம கேட்க இருக்கும் பாடல் புன்னகை என்ற படத்தில். மாலை உலகில் ராஜாங்கம் அமைப்போம் அப்படின்னு ஒரு பாட்டு. இந்த படத்துல நாகேஷ் நடிச்சிருக்காரு. நாகேஷ் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருந்தாரு. இவரோட சேர்ந்து ஒரு பிரபலமான ரெண்டு நடிகர் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அது யாருன்னு உங்களுக்கு கண்டுபிடிச்சு போடுங்க. இந்த படத்துல நாகேஷோட அந்த இந்த காட்சியில, அந்த பாட்டோட காட்சியில வந்து ரெண்டு முக்கியமான நடிகர்கள் அவங்களும் நடிச்சிருப்பாங்க இந்த பாட்டுல. அந்த படத்துலயே மூணு பேருமே நடிச்சிருப்பாங்க. நாகேஷோட அந்த ரெண்டு நடிகர் யாருன்னு கண்டுபிடிச்சு போடுங்க நேயர்களே. இப்ப நம்ம பாட்டை கேட்கலாமா? கொஞ்சம் கட் பண்ணுங்க நேயர்களே. எல்லா நேயர்களுமே பதிவு போட்டுக்கிட்டு இருக்கீங்க. தோளச்சேரி தேன்மொழி சரவணம்பட்டி காயத்ரி அப்புறம் வந்து வெங்கமேடு வளர்மதி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து சேலம் மேச்சேரி அறிவழகன் மங்கை பெரியார் சந்திரசேகர் தோளச்சேரி சுப்பிரமணியன் அப்புறம் இப்போ தனி பக்கத்தில் நம்ம கோவை ராஜேஷ் ராஜேஸ்வரி புவனேஸ்வரி எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இரணியர் ஜெகதீஷனும் கேட்டுக்கிட்டு இருக்காரு. என்னோட உடன் பணிபுரியும் அனுஷா சகோதரியும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லா பாட்டையும் கேட்டுட்டு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ நம்ம அந்த பாடலை கேட்கலாம். நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு தெரியுதா? நாகேஷோட ரெண்டு நடிகர் முக்கியமான நடிகர். இந்த பாட்டை நம்ம இப்போ கேட்கலாம். இந்த பாட்டை அதிகமாக வானொலியிலையும் வந்ததில்லை. நான் படத்துல இப்ப சமயத்துல அந்த படம் பார்த்தேன். அந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனாலதான் இந்த பாட்டு அந்த ஸ்டேஜ் சொல்றேன். இந்த பாட்டு நல்ல பாட்டு. இதை நம்ம கேட்கலாம்.

திறமை கொஞ்சம் பாடல், ஒரு அழகான தத்துவ பாடலும் கூட. எப்படிலாம் வாய்மொழிகள் இருக்கணுங்கிறது இந்த பாடல் நம்மளுக்கு அந்த படத்தை பாட தெரியும். இந்த படத்துல ஜெம்மிகணேசன், முத்துராமன், நாகேசன் கரெக்டான தகவலை போட்டிருக்காங்க. தேன்மொழி, சோழச்சேரி தேன்மொழி அருமையான தகவலை போட்டு அவங்களுக்கு பாராட்டுகள். எல்லா நேர்களுமே தொடர்ந்து பதிவுகளை போட்டுக்கிட்டு இருக்கதான் இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப அடுத்த பாடலாம் என் ஜீவன் பாடுது. இந்த படத்துல ஒரு பாடகி, அந்த பாடகியோட பேர் என்னன்னு தான் உங்களை கேட்க போறேன். இந்த இவங்க வந்து நிறைய பல மொழிகள்ல பாடியிருக்காங்க, அதுலயும் ஒரு மொழியில ரொம்ப அதிகமா, ஒரு மொழியில அதிகமாகவே பாடியிருக்காங்க. நம்ம தமிழ் மொழியில வந்து 4-5 பாட்டு தான் பாடியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாடகியோட பேர் என்னன்னு போடுங்க. என் ஜீவன் பாடுது. எங்கிருந்தோ அழைக்கும் என் ஜீவன். இந்த பாடலை பாடிய பாடகியோட பேர் என்ன? தொடங்க பார்க்கலாம்.

0: Yo.
1: கால் பண்ணட்டுங்களா?
0: வர இருங்க, லதா மங்கேஷ்கர்னு போட்டிருக்குது.

நேரில ஒரு சிறு தரங்கள். அந்த பாடல் வந்து கொஞ்சம் தவறா ஒழிச்சிருச்சு, பரவாயில்ல நம்ம அடுத்த பாட்டை கேட்கலாம். நானும் மனிதன் தான் இந்த படத்துல இருந்து ஒரு பாடல். ஏ குண்டாகிந்தான் நெல்லு அது எதில குறைச்ச சொல்லு அப்படின்னு ஒரு பாட்டு. ரொம்ப அபூர்வமா அந்த பாட்டை நான் இப்போ ஒரு வானொலியில கேட்டேன், அதனால நம்ம சபரி வானொலியும் கேட்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதனால இந்த பாட்டை இப்ப நம்ம கேட்கலாமா?

0: Just for me.
1: Yes, yes.

இதுவரை நம் சபரி வானொலியில் காற்றினிலே வரும் கீதம் என்ற நிகழ்ச்சியில் இன்று காலை அறிவிப்பாளராக கோவை கணபதி நகர் சாரி கும்பகோணம் கணபதி நகர் மனோகர் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அவர் தொகுப்பில் ஒரு சில படப்பாடல்கள் வலம் வந்தது. பாடல்களை கேட்டு ரசித்து பதிவிட்ட அத்துணை நேயர் நெஞ்சங்களுக்கும் வாழ்த்துக்களின் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு நில இயக்குனர் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்நிகழ்ச்சியில் உறுதுணையாக இருந்த நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமபுரம் அனுசுயா இன்று பிற்பகல் 3 மணிக்கு இதயராகம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய பிற்பகல் வணக்கம். நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3 மணி. இன்று நம் சபரி வானொலியில் இதயராகம் நிகழ்ச்சியில் பாடல்களை தொகுத்து அனுப்பியவர் கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் எம் ஜெகதீஷ் அவர்களின் தொகுப்பில்தான் பாடல்கள் வலம் வர இருக்கின்றது. இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. நிகழ்ச்சியில் வரும் பாடல்களை கேட்டு ரசித்து உங்கள் கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் பதிவிடுங்கள் நேயர் சொந்தங்களே. இதோ நிகழ்ச்சிக்குள் செல்வோம். தொடக்கத்தில் ஒரு அழகான அருமையான பாடல், டிஎல் மகராஜன் குரலில் நான் போட்ட சவால். இந்த படத்திலிருந்து நெஞ்சே உன் ஆசை. ஆமாம், அவருடைய ஆசை இன்று தான் நிறைவேறுகிறது. நீண்ட நாட்களுக்கு முன்பு இந்த பாடலை தொகுத்து அனுப்பியவர் நம் இரணியல் ஜெகதீஷ் ஐயா அவர்கள். ஐயா, உங்களோட ஆசை இன்று நிறைவேறுகிறதா? இதோ இந்த பாடல் கேட்டு ரசிப்போம்.

அழகான அருமையான ஒரு தத்துவ பாடல் என்றே சொல்லலாம். பாடல் ஒலித்துச் சென்றது நம் நிகழ்ச்சியில். இன்று கன்னியாகுமரி இரண்யர் ஜெகதீஷ் ஐயா அவர்களுடைய விருப்பத்தில் இதயராகம் நிகழ்ச்சியில் பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், கன்னியாகுமரி இரண்யர் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் இதயராகம் எனும் இனிய நிகழ்ச்சியில் இன்று எனது இனிய அருமையான பாடல்களை தந்து நிகழ்ச்சியை அழகுபடுத்தி அழகுக்கு அழகு சேர்த்து சிறப்பிக்கும் அன்பு அறிவிப்பாளர் ராமபுரம் அனுசுயா அவர்களுக்கு இனிய வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நிகழ்ச்சி வெல்லட்டும். அதோடு பாடல்களை கேட்டு பதிவிட்டு வாழ்த்தக்கூடிய அன்பு உறவுகளுக்கும் இணைப்பில் வந்து வாழ்த்தக்கூடிய அன்பு உறவுகளுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். மீண்டும் மீண்டும் அன்பு அறிவிப்பாளர் அனுசுயா அம்மாவுக்கு இனிய வாழ்த்துக்கள், நன்றி நன்றி என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றி இளையா. அடுத்து தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிச்சாமி அவர்கள் நிகழ்ச்சியோடு நிலவாடும் நெஞ்சங்களின் இதயராகும் நிகழ்ச்சிக்கு என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். இப்படிக்கு கோகிலா பழனிச்சாமி என்று ஒரு அழகான ஒரு உரையை அனுப்பியுள்ளார். நன்றி. அடுத்து தேன்மொழி சகோதரி அவர் இதயராகும் நிகழ்ச்சி சிறக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆரம்பம் பாடலே அசத்தல், சிறப்பான தன்னம்பிக்கை பாடல், சூப்பர் சூப்பர் என்றும் உற்சாகமான பாடலை தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றி என்றும் பாராட்டியுள்ளார்கள். அடுத்து செய்யார் சந்திரசேகர் அவர்கள் இனிய மாலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் செய்யார் சந்திரசேகர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நிகழ்ச்சி பாடல் கேட்டு ரசித்து பாராட்டிய உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்த பாடலுக்கு வருவோம். பைரவி இந்த படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் குரலில் நண்டூருது நரியூருது இதோ இந்த பாடல்.

அழகான அருமையான பாடல். ஒவ்வொரு வரிகளும் கூர்ந்து கவனித்தால் எப்படிப்பட்ட வரிகள் பார்த்தீர்களா? அழகாக ஒழித்து சென்றது டி எம் சவுந்தரராஜன் ஐயா குரலில். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தம் தேன்மொழி சகோதரி அவர்கள், தங்கையாய் நினைத்து அண்ணன் சோகத்துடன் பாடும் பாடல் அருமை. சோகப்பாடல் சோகத்திலும் சுகமான பாடல் தேர்வு சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார். தங்கையாய் நினைத்து அண்ணன் சோகத்துடன் பாடும் பாடல் அருமை. சோகப்பாடல் சோகத்திலும் சுகமான பாடல் தேர்வு அருமை சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி நன்றி. இப்படிப்பட்ட அண்ணன்கள் இருந்தால் எந்த தங்கைக்குமே எந்த குறையுமே வராது. அருமையான அழகான பாடல்தான். பாடல் ஒழித்து சென்றது. இன்று கன்னியாகுமரி இரண்யில் எம் ஜெகதீஷ் ஐயா அவர்களின் தொகுப்பில்தான் நம் சபரி வானொலியில் பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. பாடல்களை தனிப்பக்கத்தில் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் சொந்தங்கள் கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, கும்பகோணம் மனோகரன் இவர்களுடன் நானும் நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமபுரம் அனுசுயா. பாடலை அடுத்த பாடலுக்கு கேட்பதற்கு முன்பு தற்போது நம் தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள், தற்போது தமிழக முதல்வர் சிஎம் தம்பி ஜோசப் விஜய் அவர்களின் தரிசனம் இரண்யன் ஜெகதீஷ் அண்ணா அவர்களின் பாடல் தொகுப்பு நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அண்ணா என்று நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். நன்றி நன்றி. சிறப்பு பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கொண்டு அடுத்து தியாகி இந்த படத்திலிருந்து தொட்டில் கட்டும் யோகம் ஒன்று தெய்வம் தந்தது. இதோ டி எம் சவுந்தரராஜன், சுசிலாமா குரல். இந்த பாடலையும் கேட்டு ரசிப்போம்.

அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. நானும் மேஷராசிதான், ஆனால் எனக்கு கோபமும் வரவில்லை. எப்படி சொல்வது, அப்படித்தான் இருக்கின்றேன். சரி, பரவாயில்லை. பாடலை, அழகான பாடல் ஒலித்து சென்றது. டிஎம் சவுந்தரராஜன், சுசீலம்மா குரலில். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், சரவணப்பட்டி காயத்ரி அவர்கள், நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள். அழகான அருமையான பாடல், சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி, நன்றி தங்கையே. அடுத்து ஜெகதீஷ் ஐயா அவர்கள், மூன்று பாடல்களும் முத்தான பாடல்கள், சத்தான பாடல்கள், ஒளி தரும் மிகவும் அருமை இனிமை, தொகுத்து வழங்கும் அன்பு அறிவிப்பாளருக்கு வாழ்த்துக்கள். அதோடு இயக்குனர் ஐயா கீதநேசன் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள், நன்றி என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றி, நன்றிகள் ஐயா. உங்களுடைய தொகுப்பில் தானே பாடல்கள் வருகின்றது. நன்றி. அடுத்து தோட்டாம்பாளையம் கோயிலா பழனிசாமி அவர்கள், ரசிகர்களின் ஆறாவாரம் மத்தியில் தமிழக முதல்வர் பார்க்க பார்க்க பார்க்க அழகாக காட்சி அளிக்கின்றது. ஓ, நம் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து கொண்டு முதல்வரை தரிசனம் கண்டு கொண்டு இருக்கின்றார் போல. நடக்கட்டும், நடக்கட்டும், ஒரே காலில் இரண்டு மாங்காய். நிகழ்ச்சியும் கேட்பார், நம் முதல்வரையும் பார்ப்பார். இந்த திறமை யாருக்கு வரும், சிறப்பு. அடுத்து கோவை கணபதி நகர், சந்திரமோகன் அவர்கள் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். வாருங்கள் தம்பி, அழகான அருமையான பாடல், சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். நன்றி. அடுத்து தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி போட்ட ஒரு பதிவுக்கு, அடிக்கிற வெயிலில், வெயிலாவது வேக்காடாவது முதல்வர் வருவாரா நம் வீட்டுக்கு, வருமிடத்தில் தான் போய் பார்க்க வேண்டும். நன்றி, நன்றி. அடுத்து தேன்மொழி அவர்கள், தொட்டில் கட்டும் யோகம் ஒன்றை தெய்வம் தந்தாச்சு, எனக்கும் பேரோனோ பேத்தியோ அந்த யோகத்தை சிவபெருமான் தந்து விட்டார், மகிழ்ச்சியான பாடல். சூப்பர், சூப்பர். பேரன்தான் பிறப்பார், முருகன் தான் பிறப்பார், உங்களுடைய வீட்டுக்காரர் தான் வருவார், இதில் சந்தேகமே இல்லை. சிறப்பு, சிறப்பு சகோதரி. அடுத்து மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள், நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்களக்கா என்று நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். வாருங்கள் தம்பி, எப்படி இருக்கிறீர்கள், என்னுடைய பேத்தி எப்படி இருக்காங்க. தேன்மொழி அவர்கள் போட்ட பதிவுக்கு, இந்த பாடல் வந்ததா அக்கா, சூப்பர் என்று. ஆமாம், இதற்கு முன்பு தான் ஒலித்தது தம்பி. தொட்டில் கட்டும் யோகம் ஒன்றை தெய்வம் தந்தாச்சு, டிஎம் சவுந்தரராஜன், பி சுசிலாமா குரலில், தியாகி படத்தில் இருந்து ஒலித்தது தம்பி. கேட்க வாய்ப்பு இல்லையோ, சரி பார்க்கலாம். அடுத்து தேன்மொழி அவர்கள், உங்கள் அருமையான வாக்கு பொன்னாகட்டும் அக்கா. நான் சொன்னேன் அல்லவா, உங்கள் வீட்டுக்கார் உங்களை விட்டு சென்ற அன்றே என்ன சொன்னேன், இரண்டொரு மாதத்தில் உங்களுக்கு பேரனோ பேத்தியோ வருவார், அவரே உங்கள் மகனுக்கு பிள்ளையாக வருவார் என்று சொன்னேன் அல்லவா. அதே போல தானே நடந்தது. கண்டிப்பாக அந்த வாக்கு பலிக்கும் என்பதை மட்டற்ற மகிழ்ச்சியுடன் அந்த சிவபெருமானையுடைய அருளால் நான் சொல்கிறேன், நம்புங்கள். நன்றி. அடுத்து அறிவழகன் மங்கை அவர்கள், பாப்பா விளையாட்டாக இருக்காங்க, விளையாடி கொண்டு இருக்காங்க அக்கா, விளையாடட்டும், விளையாடட்டும். நன்றி, நன்றி. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை நன்றிகளும் தெரிவித்துக் கொண்டு, அடுத்து சட்டம் என் கையில், இந்த படத்திலிருந்து ஆழக்கடலில் தேடிய முத்து. இதோ எந்த முத்து தேடுகிறார் மலேசிய வாசுதேவன், ஜானகி குரலில். இதோ இந்த பாடலையும் கேட்டு ரசிப்போவா.

என்ன நேயர்களே, அழகான அருமையான பாடல் மலிசிய வாசுதேவன் ஜானகி அம்மா குரலில் ஆழக்கடலில் தேடிய ஒரு அழகான முத்தை கண்டுபிடித்து விட்டார்கள். பாடலும் அது போன்ற முத்து முத்தாக ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், அறிவழகன் மங்கை அவர்கள் மேச்சேரியிலிருந்து. ஆழக்கடலில் தேடிய முத்து பாடல் சூப்பர், எனக்கு பிடித்த பாடலாகவே எல்லாம் வருகிறது, சிறப்பு என்று பாராட்டியுள்ளார்கள் சரவணப்பட்டி காயத்ரி அவர்கள். எனக்கு பிடித்த பாடல் சூப்பர் சாங் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றிகள் சகோதரி. அடுத்து கன்னியாகுமரி இரணியல் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் பாடல் சூப்பர் சூப்பர் சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள். ஐயா உங்களுடைய பாடல் தானே. அடுத்து மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள் தேன்மொழி போட்ட ஒரு பதிவுக்கு, ஆமாம் தம்பி, அவர் வீட்டுக்காரர் இறந்தப்போ ஒரு சோகமான ஒரு செய்தி என்னிடம் சொன்னார். நான் சொன்னேன், 3 மாதத்துள் உனக்கு ஒரு நல்ல ஒரு செய்தி வரும், உங்களுடைய மகனுக்கு மகனோ மகளோ பிறப்பார், உங்களுக்கு பேத்தியோ பேரனே அவரே வருவார் என்று சொன்னேன். அதுதான் இன்று அந்த ஒரு பதிவை கொடுத்துள்ளார் நம் தேன்மொழி சகோதரி அவர்கள். அனுசுயா அக்கா சொன்னதை கேட்டேன், மகிழ்ச்சி அக்கா என்று மேச்சேரி அறிவழகன் மங்கை பாராட்டி உள்ளார்கள். நன்றி. அடுத்து தேன்மொழி அவர்கள் மேச்சேரி அறிவழகன் மங்கை சொன்னதற்கு நன்றி தம்பி என்று பாராட்டி உள்ளார்கள். ஒலித்த பாடலுக்கு தேன்மொழி அவர்கள் அருமையான பாடல், சரியான பாடல், ஸ்டார் வழங்கி உள்ளார். இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி என்றும் பாராட்டி உள்ளார்கள். ஒலித்த பாடலுக்கு மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள் ஆழக்கடலில் தேடிய முத்து கிருத்திஷா பாப்பாவும், அது உண்மைதான், நீண்ட நாட்களுக்கு பிறகு நீங்களும் அந்த ஆழக்கடலில் தேடி அழகான ஒரு முத்து பாப்பாவை கண்டுபிடித்து விட்டீர்கள். சிறப்பு சிறப்பு அறிவு. அடுத்து கோவை கணபதி நகர் சந்திரமோகன் அவர்கள் ஆழக்கடலில் தேடி தந்த தந்தை அழகான பாடல் வரிகள் என்று பாராட்டி உள்ளார்கள். சூப்பர் சூப்பர். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட அத்துணை நேயர்களுக்கும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு, தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஸ்வரி ராஜேஸ்வரி புவனேஸ்வரி கும்பகோணம் மனோகரன் ஐயா அவர்களும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம் நாம் அனைவருமாக. நிலையத்தில் நேரம் 3:31. இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. இன்று கன்னியாகுமரி இரணியர் ஜெகதீஷ் ஐயா அவர்களுடைய தொகுப்பில்தான் பாடல்கள் வனவந்து கொண்டிருக்கின்றது. இதோ அடுத்த பாடல் அவர் தொகுப்பில், சலங்கை ஒலி. இந்த படத்திலிருந்து நாத வினோதங்கள் நடன சந்தோஷங்கள். இதோ எஸ்பி பாலசுப்பிரமணியம் எஸ்பி சைலஜா இருவர்களும் இணைந்து பாடிய ஒரு அழகான நாத வினோதங்கள் நடன சந்தோஷங்கள். இந்த பாடலையும் நாம் சந்தோஷமாக கேட்டு ரசிப்போம் நேயர்களே. இதோ பாடல்.

அதில் பகல் அழியும் கிழி ஒளி பொழியும் அதில் பகல் அழியும் சிவனின் நயனம் உலகாடும் நாட்டியம் உலகம் சிவனின் தஞ்சம் அவன் பாதமே பங்கஜம் நர்த்தனமே சிவகவசம் நடராஜ பாதம் நவரசம் ஹிரணன ஹிரணன ஹிர ஹிர ஹிர ஹிர ஹிர ஹிர ஹிர ஹிர நாத வினோதங்கள் நடன சந்தோ

அழகான அருமையான பாடல். எஸ்பி பாலசுப்பிரமணியம், எஸ்பி சைலஜா இருவர்களும் இணைந்து பாடிய பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் தேன்மொழி சகோதரி அவர்கள், சிவனையும் பார்வதியும் கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள். சிறப்பு சிறப்பு மகிழ்ச்சி என்றும், மனதை வருடும் கீதங்கள் மகிழ்ச்சி என்றும் நம் காயத்ரி தங்கை பதிவு பாடலுக்கு பின்பாட்டாக பாடிக்கொண்டு பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றார்கள். நன்றி. அடுத்து பாடலை தொகுத்து அனுப்பிய சகோதரர் இரண்யல் ஜெகதீஷ் ஐயா அவர்கள், ஒளித்தரம் அருமை பாடல் இனிமை வாழ்த்துக்கள், நன்றி சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி. தேன்மொழி சகோதரி அவர்கள், கை கொடுத்து பாராட்டியும் சிறப்பான பாடல் அருமை, கேட்கவே ஆனந்தமாக இருக்கு என்றும் மலர் தூவி, இசைத்தரம் அருமை அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் என்றும், சிவசிவ தாண்டவம் அழகான ஒரு சிவனை கண்முன் கொண்டு வந்துள்ளார், சிறப்பு கேட்க கேட்க ஆனந்தம் சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள் ஒலித்த பாடலுக்கு. நன்றி நன்றி சகோதரி. அடுத்து சிறப்பான பாடல் அருமையான பாடலை தேர்வு செய்து சபரி சொந்தங்களுக்கு வழங்கிய இரண்யர் ஜெகதீஷ் ஐயா அவர்களுக்கு நன்றிகள் வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டி உள்ளார்கள். பாடலை தொகுத்து அனுப்பிய சகோதரருக்கு நன்றி. அடுத்து கோவை கணபதி நகர் சந்திரமோகன் அவர்கள், சிறப்பான பாடல் சூப்பர் என்றும் பிமேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள், அழகான பாடல் சிறப்பு என்றும் பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட அத்துணை நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள் நன்றிகள். அடுத்த பாடலுக்கு செல்வோம். என் மகன் இந்த படத்திலிருந்து பொண்ணுக்கென்ன அழகு, பூவுக்கென்ன பெருமை. ஆம், பூவை போல ஒரு மென்மையான ஒரு பெண் என்று சொல்வார்கள், நிலவுக்கு ஒப்பான ஒரு பெண் என்றும் ஒரு சொல்வார்கள் கவிஞர்கள். அது போன்ற ஒரு பாடல் என்று நான் நினைக்கிறேன். இதோ பாடலை கேட்டு ரசிப்போம். அந்த வரிகளில் எப்படிப்பட்ட ஒரு அழகான வரிகள் வருகிறது என்று, பொண்ணுக்கென்ன அழகு, பூவுக்கென்ன பெருமை. பொண்ணு என்று சொன்னால் தங்கம் என்று கூட சொல்லலாம், தங்கத்தை தீட்டினால்தான் அழகு. பூவுக்கு என்ன பெருமை, அந்த பெண்ணானவள் தன் கூந்தலில் சூடிக்கொண்டால் அந்த பூவுக்கு ஒரு பெருமை. இப்படி தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு வரிகள் என்று நான் நினைக்கிறேன். பார்ப்போம், பாடலை கேட்டு ரசிப்போம். டி எம் சௌந்தரராஜன், சுசிலாம்மா குரல். இதோ இந்த பாடல்.

அழகான அருமையான பாடல். டி எம் சௌந்தரராஜன் சுசிலா மக்குரலில் பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் காயத்ரி தங்கை அவர்கள் கேட்கவே ஆனந்தமாக இருக்குது என்று பாராட்டி உள்ளார்கள். ஒலித்த பாடலுக்கு தேர்மொழி சகோதரி அவர்கள் அருமையான பாடல், மனதை தொட்ட பாடல், மகிழ்வும் அன்பும் நன்றி என்றும் பாராட்டி பாடலை தொகுத்து அனுப்பிய நம் இரண்யல் ஜெகதீஷ்யா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி பரிசும் அளித்து கொண்டிருக்கின்றார்கள். பெற்றுக்கொள்ளுங்கள் ஐயா, நன்றி. மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள் பாடல் மிகவும் அருமை என்றும் பாராட்டி உள்ளார்கள். கோவை கணபதி நகர் சந்திரமோகன் அவர்கள் மிகவும் அழகான பாடல், சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். அடுத்து அகில ஸ்ரீதர் அவர்கள் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். வாருங்கள் சகோதரி, அழகான பாடல், கம்பரசம் சுட்டும் பாடல், காலையில் தேடும் காதலியின் ஏக்கத்தை அன்புடன் அரவணைக்கும் காதலன், அழகாக இசைக்கும் சிந்து நாணங்களை காட்டி சென்றதோ, சூப்பர் சூப்பர் அழகான பாடல், கம்பரசம் சொட்டும் பாடல், காலையில் தேடும் காதலியின் ஏக்கத்தை அன்புடன் அரவணைக்கும் காதலன், அழகான இசைக்கும் சிந்து நாணங்களை காட்டி சென்றதோ என்று ஒரு அழகான அந்த ஒவ்வொரு வரிகளில் எடுத்து துணுக்கமாக பதிவிட்டுள்ளார். சிறப்பு சிறப்பு சகோதரி. அடுத்து மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள் நன்றே காண வேண்டும், அதை இன்றே காண வேண்டும், அந்த பாடல் வரிகளில் கடைசி வரி இரண்டு வந்ததல்லவா, அதை அழகாக பதிவிட்டுள்ளார் நம் மேச்சேரி அறிவழகன் தம்பி அவர்களும். இவரும் ஒரு சின்ன கவிஞராகிவிட்டார். சூப்பர் சூப்பர் சூப்பர், நன்றி. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள். தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, கும்பகோணம் மனோகரையா, நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். இன்று நம் சபரி வானொலி இதய ராகம் நிகழ்ச்சியில் இரணியர் ஜெகதீஷ் ஐயா அவர்களின் தொகுப்பில்தான் பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. இதோ நிகழ்ச்சிக்குள் செல்வோம். அடுத்த படப்பாடல் உரிமைக்குரல். இந்த படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடல். இது ஒரு அண்ணன் தம்பி பாசத்துக்குரிய ஒரு பாடல்தான். ஒரு தாய் வயிற்றில் பிறந்த உடன்பிறப்பு என்ற ஒரு அழகான வரிகளில் இது டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடலை கேட்டு ரசிப்போம். உரிமைக்குரல் படத்திலிருந்து இதோ பாடல்.

0: அழகான அருமையான பாடல். டி எம் சௌந்தரராஜன் ஐயா குரலில் ஒலித்திருக்கிறது இந்த பாடல் எனக்கு மிகவும் பிடித்த பாடல். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், தேன்மொழி சகோதரி அவர்கள் மிக்க மகிழ்ச்சி. அடடா, இப்படி அசத்துறீங்களே அப்படி என்று டி எம் சௌந்தரராஜன் ஐயாவும் படத்தில் நடித்த எம்ஜிஆர் ஐயாவும் கண்முன் கொண்டு வந்துள்ளார். எம்ஜிஆர் படம் என்றாலே அவருக்கு அந்த அளவுக்கு ஒரு பெருமைதான். அடுத்து நம் இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். பாடல் மிகவும் அருமை, சிறப்பு, மிக சிறப்பு என்று பாராட்டியுள்ளார்கள். வாருங்கள் ஐயா, வாருங்கள். நன்றி. அடுத்து தேன்மொழி சகோதரி அவர், ஒரு தாய் வயிற்றில் வந்த உடன் பிறப்பு, அருமையான தலைவர் பாடல், உணர்ச்சி பூர்வமான அன்பு கலந்த பாடல், நல்ல ஒலி இசை தரத்துடன் பாடல் ஒலிக்கிறது. நன்றி நன்றி அக்கா, பாடல் தேர்வு சிறப்பு என்றும் பாராட்டி, நமது இயக்குனர் தலைவர் பாடல் வந்ததும் தலைவரும் வந்துவிட்டார், சூப்பர் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார். அவர் வேலை காரணமாக இருப்பார், வேலையாக இருந்தால்தான் பதிவு போட இயலாது, இல்லை என்றால் அவர் கை சும்மா இருக்காது. நன்றி நன்றி. அடுத்து கோவை கணபதி நகர், உடலின் பின்னோடு உழவும் நிழல் கூட இருட்டில் பிரிகின்றது, வெளிச்சம் வரும்போது உடலை நிழல் தேடி இணைய வருகின்றது. அருமையான பாடல் வரிகள் என்று அந்த பாடல் வரிகளின் தத்துவத்தை அழகாக பதிவிட்டுள்ளார் நம் கணபதி நகர் சகோதரர். இதோ நம் நிகழ்ச்சியை பற்றி ஒரு சிறு உரையாடல் ஒரு சகோதரர் தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு உள்ளார். அவருடன் ஒரு சிறு உரையாடல். ஹலோ.
1: ஹலோ, வணக்கம்.
0: சொல்லுங்க.
1: இணைய வானொலியில் அருமையான பாடல்களை அற்புதமாக கவிதையோடு அள்ளி வழங்கும் நம்ம ஜெகதீசன் சார், முதல் முறையா நம்ம சபரி வானொலியில் அவருடைய இணையராகும் ஒளிபரப்பாகுது. பாடல்கள் நிஜமாவே ஜெகதீசன் சாரோட ரசனை ரொம்ப அற்புதமானது. அவர் வந்து பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த 70 இந்த காலகட்ட பாடல்களை ரொம்ப அற்புதமா வழங்குவாரு. அவர் நம்ம அவருடைய இணையராகும் வழங்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாடல்கள் ஒவ்வொன்றும் சிறப்பானது, நல்ல ஒலி அலையில எடுத்து வழங்குற உங்களுக்கும், அவருக்கு இந்த வாய்ப்பை வழங்க கீதநேசன் சார் அவர்களுக்கும் மற்றும் பதிவு போற நேயர்களுக்கும் நன்றியை தெரிவித்து தொடர்ந்து நிகழ்ச்சியோட பயணித்து இருக்கேன் நானும் என் சகோதரிகளும் சொல்லிக்கிறேன்.
0: நன்றி நன்றி. இப்பொழுது நீங்கள் குரல் கொடுத்து உங்கள் குரலிலே தான் கொடுத்தீர்கள், வேறைய ஒருவர் குரலில் இல்லையே. ஏன் ஏன் ஏன்
1: சபரி வானொலி இந்த அறிவிப்பாளர் போல பழகினல்ல?
0: அது நாளை பார்ப்போம். நாளை 3 மணிக்கு வரும் நிகழ்ச்சியில் உங்கள் குரல் எப்படி வருகின்றது என்று எதிர்பார்ப்புடன் நான் இருப்பேன். சரிங்களா? நன்றி நன்றி சகோதரரே, நன்றி
1: நன்றி.
0: என்ன நேயர்களே, நம் நிகழ்ச்சியை பற்றி அழகாக நம் சகோதரர் ராஜேஷ் அவர்கள் உரையாடி சென்றார்கள். நன்றி அவர்களுக்கு, வாழ்த்துக்கள். அடுத்த பாடலுக்கு செல்வோம். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்த படப்பாடல், பிள்ளையோ பிள்ளை. இந்த படத்திலிருந்து, 3 தமிழ் தோன்றியது உன்னிடமோ. இதோ இந்த பாடல் டி எம் சௌந்தரராஜன், சுசிலாம்மா குரல். இந்த பாடலையும் கேட்டு ரசிப்போம். இந்த பாடலும் எனக்கு மிகவும் பிடித்த பாடல். இதோ
2: தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ.

என்ன ஒரு அழகான அருமையான வரிகளில் பாடல் ஒலித்துச் சென்றது. டி எம் சவுந்தரராஜன், சுசீலாம்மா குரலில். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள். தமிழ் என்றாலே அழகுதான், பாடலும் அழகு, சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். நன்றி நன்றி. தேன்மொழி சகோதரி அவர்கள், மனதை தொட்ட பாடல், கேட்க கேட்க ஆனந்தம், சூப்பர் என்றும் அருமையான பாடல், தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள், நன்றிகள் என்றும் பாராட்டி உள்ளார்கள். அடுத்து நம் இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்கள், இயலிசை நாடகம் மூன்று, தமிழ் தோன்றியது உன்னிடம், அச்சம் நாணம், அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு, சேர்ந்தது பெண்ணிடமோ, அந்த பாடல் வரிகளை அழகாக தொகுத்து கொடுத்து உள்ளார் நம் இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்கள். ஒலித்த பாடல் சூப்பர் சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். பாராட்டுகள், நன்றிகள் ஐயா. அடுத்து பாடலை தொகுத்து அனுப்பிய இரணில் ஜெகதீஷ் ஐயா அவர்கள், பாடல் அருமை, பதிவிட்டு வாழ்த்திய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி வாழ்த்துக்கள். இலக்கணத்தில் வந்து வாழ்த்திய கோவை ராஜேஷ், ஓ தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்திய கோவை ராஜேஷ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள் என்றும் நம் ராஜேஷ் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார் நம் ஜெகதீஷ் ஐயா அவர்கள். நன்றி நன்றி. கோவை தங்கை அவர்கள், அருமையான பாடல், கேட்க கேட்க இனிமை, சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். கோவை கணபதி நகர் சந்திரமோகன் அவர், கதிர் போலே நான் கண்டேன் மன்னன் முகம், ஆஹா அதன் ஒளியாலே மலரும் நான் செங்கமலம், அழகான பாடல், சூப்பர். கதிர் போலே நான் கண்டேன் மன்னன் முகம், அந்த கதிர், அந்த கதிர் என்றால் சூரிய ஒளியை போல கண்டாங்களாம் அந்த அம்மா. அதன் ஒளியாலே மலரும் நான் செங்கமலம், அந்த ஒளியிலே அந்த அம்மா மலர்ந்துட்டாங்களாம். என்ன ஒரு அழகான ஒரு தத்துவ வரிகளை நமக்கு எடுத்து கொடுத்து உள்ளார் நம் கணபதி சந்திரமோகன் அவர்கள். சிறப்பு சிறப்பு ஐயா, சிறப்பு தம்பி. அடுத்து கீதநேசன் ஐயா அவர்கள், இயலிசை நாடகம் மூன்று, தமிழ் தோன்றியது உன்னிடமோ, அச்சமடம், அந்த கேள்வி, ஐயோ சேரன் சோழன் பாண்டியன் விட்டுவிட்டேனே, சூப்பர் சூப்பர் என்று பாராட்டி உள்ளார்கள். வருவார்கள் அவர்களும், சேர சோழ பாண்டியன் நாளைக்கு வருவார் என்று நினைக்கிறேன் நம் இதய ராக நிகழ்ச்சியில், பார்ப்போம். அடுத்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள், இனிய பாடல், இளமையிலே நீ எழுதும் சிறுகதையோ, அதன் இடை தோன்றும் நாணம்தான் முன்னுரையோ, நடைப்பழகி வந்த தமிழோ என்று அழகான அந்த பாடல் வரிகளை குறிப்பிட்டுள்ளார். நன்றி நன்றி. எல்லாமே நம் கவிஞர்களாக ஆகிவிட்டோம், ஒவ்வொரு வரிகளும் சிறப்பு தான். நன்றி நன்றி சகோதரி. தேன்மொழி சகோதரி, மூன்று தமிழ் தோன்றியது உன்னிடமோ, சிறப்பான பாடல், டி எம் சவுந்தரராஜன், சுசீலாம்மா குரலில் பாடல், இனிமையான பாடல், தேர்வு அருமை என்றும் பாராட்டி உள்ளார்கள். நன்றி. கணபதி நகர் சந்திரமோகன் அவர், கதிரவன் போல நான் கண்டேன் மன்னன் முகம் என்ற அந்த பாடல் வரிக, செங்கமலம் என்பது சிவப்பு தாமரை மலரை குறிக்கும் தமிழ் சொல்லாகும். செங்கமலம், கமலம், அந்த தாமரை பூ, செந்தாமரை என்று சொல்வார்கள், அதற்கு இன்னொரு பெயரும் உண்டு. சிறப்பு சிறப்பு தம்பி, அழகான ஒரு பதிவு. கீதநேசன் ஐயா அவர்கள், கணபதி நகர் சந்திரமோகன் போட்ட பதிவுக்கு நல்ல வேலை சேர்த்து எழுதினீர்கள், ஐயோ என்னது ஐயாவா என்று ஒரு சூப்பர் என்று பாராட்டி உள்ளார்கள். நன்றி நன்றி. எனக்கு புரியவில்லை, நல்ல வேலை சேர்த்து எழுதினீர்கள் ஐயா, சூப்பர் சூப்பர் என்று பாராட்டி உள்ளார்கள். நன்றி. தேன்மொழி அவர்கள், கணபதி நகர் சந்திரமோகன் அவர்கள் போட்ட பதிவுக்கு, அடாடா நமது சபரிவானில் அருமையான தமிழ் கவிஞர்கள் எல்லாம் உள்ளன, அருமை அருமை சிறப்பு என்றும் பாராட்டி உள்ளார்கள். சிறப்பு சிறப்பு. பட்டிமன்றமே ஒன்று வைக்கலாம் போல தெரிகிறது நம் நிகழ்ச்சியில். நடுவராக யாரை வைப்பது என்று தெரியவில்லை, பார்ப்போம். அதுவும் கூடிய சீக்கிரம் அந்த ஒரு நிகழ்ச்சியும் வரும். வாரத்தில் ஒரு நாள் பட்டிமன்றம் என்று ஒரு தலைப்பில் வைத்து ஏதோ ஒரு நிகழ்ச்சியை நடத்துவோம், அது ஒரு சிறப்பாக இருக்கும் என்று தான் நான் நினைக்கிறேன். நம் இயக்குனர் அதற்கு ஒத்துழைக்க வேண்டும். நன்றி நன்றி. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றிகளை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு, தேன்மொழி சகோதரி போட்ட பதிவு, கீதநேசன் எத்தனை மொழி இருந்தாலும் என்று சூப்பர், நடுவர் இயக்குனர் ஐயாவே இருக்கட்டும் என்று அந்த பட்டிமன்றத்துக்கு நான் சொல்ல நினைத்தேன். எதற்கு வம்பு, நீங்களே மாட்டிக்கொள்ளுங்கள், நான் வேண்டாம், வம்பு வம்பில் மாட்ட வேண்டாம், இருக்கட்டும் இருக்கட்டும், அதுவும் கூடிய சீக்கிரம் வரும் அந்த நிகழ்ச்சி என்று நினைக்கிறேன். தேன்மொழி அவர்கள், தமிழ் மொழிதான் சிறப்பு ஐயா.
என்று பாராட்டியவளாக கீதநேசன் ஐயா போட்ட பதிவுக்காக நன்றி நன்றி. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை நன்றியிலும் தெரிவித்து கொண்டு ஹலோ.

கையிலும் தெரிவித்து கொண்டு, அடுத்து வண்டிக்கார மகன் இந்த படத்திலிருந்து மேடையில் ஆடிடும் மெல்லிய பூங்காற்று இதோ. எஸ்பி பாலசுப்பிரமணியம் உடன் என் அருமை அம்மா, உங்களுக்கே தெரியும் யார் என்று நான் சொல்ல வேண்டியதில்லை, இந்த இருவர்களும் இணைந்து பாடிய பாடல் இதோ.

அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. சிஎஸ்பி பாலசுப்பிரமணியம் உடன் வாணியம்மா இருவர்களும் இணைந்து பாடிய பாடல். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் நம் இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர் மெல்லிய பூங்காற்று மேடையில் ஆடலாம், ஆனால் நல்ல வேலை மேடை தப்பிச்சுது என்று. மேடை தப்பிதோ இல்லை, அந்த பக்கத்தில் இருக்கும் லைட்டுகள் தப்பிக்கும், அவ்வளவுதான். சிறப்பான ஒரு பதிவு. நன்றி நன்றி இயக்குனர் ஐயா அவர்களே. இனிமையான இதமான பாடல் என்றும் பாராட்டியுள்ளார்கள் நம் இயக்குனர் ஐயா அவர்கள் ஒலித்த பாடலுக்கு. தேன்மொழி அவர்கள் அருமையான பாடல், அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள் நன்றிகளும் பாராட்டியுள்ளார்கள். கோவை கணபதி சந்திரமோகன் அவர்கள் அழகான பாடல் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். அடுத்து அகில ஸ்ரீதரல் மெல்லிய பூங்காற்று கொண்டு வருமோ காதல் விளையாடும் இடைமெல்லிய உல்லாச பல்லக்கில் ஊர்வலமோ. மெல்லிய பூங்காற்று கொண்டு வருமோ காதல் விளையாட்டு இடைவெளி உல்லாச பல்லக்கில் ஊர்வலமோ. ஊடல்கள் யுவராணி ஒய்யாரமோ. வாணி எஸ்பி பாலசுப்பிரமணியன் குரலில் அது அற்புதமான பாடல். தேர்வு செய்த சகோதரருக்கு சிறந்த ஒளித்தரம் வழங்கிய அனுசியா சகோதரிக்கும் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றி நன்றி சகோதரி. அடுத்து மேச்சேரி அறிவழகன் தம்பி அவர்கள் மெல்லிய பூங்காற்று இதமாக வீசி சென்றது நம் இதயராகம் நிகழ்ச்சியில் சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள். கோவை கணபதி நகர் சந்திரமோகன் அவர்கள் இந்த பாடல் வரிகள் அனைத்தும் சிப்புக்குள் முத்து போல ஒலித்து இருக்கின்றது என்று சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். ஒலித்த பாடலை பாராட்டிய நெஞ்சங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, கும்பகோணம் மனோகரையா நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். அடுத்த பாடலுக்கு வருவோம். நான் ஏன் பிறந்தேன்? இந்த படத்திலிருந்து எல்லாரும் இந்த கேள்விதான் கேட்பார்கள். நான் எதற்கு பிறந்தேன், நான் ஏன் பிறந்தேன் என்று. பிறந்த பிறகுதான் நான் எந்த அளவில் நம்ம ஒரு தாய் தந்தையருடனும் ஒரு அக்கா தம்பி அடுத்த உறவுகளோடு நம்ம எப்படி பயணிக்கிறோம் என்பது ஒரு சிறப்பு, அப்போதுதான் தெரியும். ஆனால் நான் ஏன் பிறந்தேன் என்று ஈஸியாக சொல்லிவிடுவார்கள், அது தப்பு. அது அல்ல, பிறந்த பயனை நாம் அனுபவிக்க வேண்டும், அவ்வளவுதான். நல்ல நண்பர்களோடு பழக வேண்டும், நல்ல சொற்களை பேச வேண்டும், நல்ல இதை பார்க்க வேண்டும். இதோ நான் ஏன் பிறந்தேன் இந்த படத்தில் இருந்து தம்பிக்கு ஒரு பாட்டு, அன்பு தங்கைக்கு ஒரு பாட்டு. இதோ டி எம் சௌந்தரராஜன் குரலில் இந்த பாடல்.

அழகான அருமையான பாடல் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்கள் பாடிய பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் நம் இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்கள். ஏன் அக்காவுக்கும் அண்ணனுக்கும் இல்லை சொல்லுங்கள் சொந்தங்களே என்று? ஏன் இல்லை ஐயா? அண்ணன் ஒரு கோயில், தங்கை ஒரு தீபமுன்றோன்னு ஒரு பாட்டு இருக்குது அண்ணனுக்காகவும். அடுத்து அக்கா அக்கா அக்கா இல்லை மாமா மாமா மாமாவும் இல்லைன்ற ஒரு பாடலும் இருக்குது. அந்த பாடலும் வரும் ஒரு சில நாட்களுக்கு, கேட்டு ரசிப்போம். அழகான ஒரு பதிவு. சூப்பர் சூப்பர் ஐயா. அடுத்து இரண்டில் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் சூப்பர் சூப்பர் ஒலித்த பாடலுக்கு வாழ்த்து உள்ளார்கள். அடுத்து தேன்மொழி சகோதரி அவர்கள், தம்பிக்கு ஒரு பாட்டு அன்பு, தங்கைக்கு ஒரு பாட்டு, இனிமையான தலைவர் பாடல், அருமையான பாடல்களை தேர்வு செய்த ஜெகதீஷ் ஐயா அவர்களுக்கு நன்றி நன்றி என்றும், பாடல்கள் நல்ல இசை ஒளித்தரத்துடன் அருமையாக தொகுத்து வழங்கிய நமது அன்பு அறிவிப்பாளர் அனுசியா அக்கா அவர்களுக்கும் நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். அகிலா ஸ்ரீதர் அவர்கள், உழைப்பின் மேன்மையும் நேர்மையின் படம் பிடித்து காட்டும் பாடல் வரிகள் ஒலித்த பாடலுக்கு ஒரு அழகான ஒரு குறிப்பு. சூப்பர் சூப்பர் பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களின் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு, அடுத்து நிறமாறாத பூக்கள் இந்த படத்திலிருந்து முதல் முதலாக காதல் டூயிட் பாட வந்தேனே, இது எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகி அம்மா குரலில் இந்த பாடலை கேட்டு ரசிப்போம்.

0: அழகான அருமையான ஒரு டூயட் பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், தேன்மொழி சகோதரி உற்சாகமான பாடலை தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றி, வாழ்த்துக்கள் என்றும் சூப்பர் என்றும் சூப்பர் சாங் என்றும் பாராட்டி உள்ளார்கள். அடுத்து நம் இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்கள், அருமையான பாடல், இனிமை என்றும் பாராட்டி உள்ளார்கள், நன்றி. அடுத்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள், உற்சாகமான நகைச்சுவையான பாடல், 1979 79 காலகட்டத்தில் பிரபலமான பாடல், ஆண்களின் ஆடையாக பெல் பட்டனும் பாரதி ராஜா அறிமுகம் நாயகியாக மெக்சி என்ற ஆடைகளும் அதிகமாக பார்க்கப்பட்ட காலம், மலரும் நினைவுகள். ஆமாம், அப்பொழுது பெல் பட்டன் தான் வரும், ரோட்டை பெருகிக்கிட்டு போகும், ஆண்கள் போட்டால் அந்த பேண்டை இப்பி தலை, இப்பொழுது தாடியம் அலைகிறார்கள் அல்லவா, அப்பொழுது ஹிப்பி என்று தலையில் ஒரு பின்னலே போடலாம், அந்த அளவுக்கு ஆண்கள் வைத்து கொண்டிருப்பார்கள். காலம் மாற மாற எல்லாமே மாறுகின்ற கலாச்சாரங்கள், அவ்வளவுதான். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளும் தெரிவித்து கொண்டு, நிகழ்ச்சியில் பாடலை தொகுத்து அனுப்பிய சகோதரருடன் ஒரு சிறு உரையாடல். ஐயா,
1: தமிழ் சொல்லுக்கு சுவை பல ஊட்டி அமுத தமிழை இனிதே பொழிந்து, தமிழோடும் தமிழ் சொல்லோடும் இதயராகம் எனும் சிறப்பான நிகழ்ச்சியை திறம்பட நிறைவுபடுத்தி உறவுகள் அனைவரும் பாராட்டும் வந்த வண்ணம் எனது இனிய பாடல்களை தொகுத்து வழங்கிய அனுசயா என்ற அன்பு அறிவிப்பாளர் தங்களுக்கும், இந்த பாடலை வழங்குவதற்கு உதவி புரிந்த ஒத்துழைப்பு நல்கிய நம்மளுடைய கீதம் நேசிக்கின்ற இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்களுக்கும், பாடலை கேட்டு பதிவிட்டு வாழ்த்திய தவறி வானொலியை வாசிக்கக்கூடிய சுவாசிக்கக்கூடிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும், இணைப்பில் வந்து வாழ்த்திய அன்பு சகோதரர் ராஜேஷ் அவர்களுக்கும், என்னுடைய பாடல்களை எல்லாம் கேட்டு ரசித்த அண்ணா ராஜேஷ் அவர்கள் குடும்பத்தாருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அதாவது இயக்குனர் ஒரு பதிவு போட்டிருந்தார், அதாவது தமிழ் மொழிதான் சிறப்புன்னு சொல்லியிருந்தார். தமிழ் மொழி சிறப்பு மட்டும் இல்லாமா, தமிழனா பிறந்தது
0: சிறப்பு,
1: நாம முதல்ல சந்தோஷப்படணும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா,
1: ஏன்னா உலகத்தை எந்த மொழியா இருந்தாலும் தமிழன் தமிழ் மொழிக்கு இருக்க மரியாதை எங்கேயும் கிடையாது. நாம தமிழனா பிறந்ததுனாலதான் இன்னைக்கு இத்தனை கவிஞர்கள் தந்த பாடலை நாம கேட்க முடிஞ்சது.
0: கண்டிப்பா கண்டிப்பா ஐயா,
1: கண்ணதாசன் பாடல்ல இருந்து எல்லா வரிகள் கவிதத்துவமான பாடல்கள் எல்லா பாடலையும் நான் கலந்துதான் தந்தேன்,
0: இந்த
1: பாடல்கள் எல்லாம் கேட்க முடிஞ்சது. அதே போல நாம நம்முடைய தமிழ்நாட்டுல பிறந்த சுதந்திரத்துக்காக பாடுபட்ட தியாகிகள் எத்தனை பேர் இருக்காங்க, இந்த இதெல்லாம் நினைச்சு பார்க்கும் போது தமிழ்நாட்டுல நாம தமிழனா பிறந்தது சந்தோஷம், இதயராகம் எனும் இனிய நிகழ்ச்சி அருமை, இனிமை. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் அனைவருக்கும். மீண்டும் இதே போல் ஒரு நிகழ்ச்சியில், மீண்டும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம்.
0: கண்டிப்போம் கண்டிப்போம் வளமுறை ஐயா, உங்களுடைய நிகழ்ச்சி இன்னும் பாடல்கள் இருக்கு, வரும், அது ஒரு நாட்களில் வரும் என்பதை மற்றற்ற மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. நன்றி நன்றிகள் ஐயா. நம் நிகழ்ச்சிக்கு நிறைவுக்கு வந்துவிட்டோம். மணிப்பூர் மாமியார் இந்த படத்திலிருந்து ஆனந்த தேன் காற்று தாளாட்டுதே என்ற பாடல், மலேசிய வாசுதேவன் பி சுசிலாம்மா குரலில் இருவர்களும் இணைந்து பாடிய பாடலை நம் இதயராகம் நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக, ஆனந்த தேன்காற்று தாளாட்டுதே என்று தாளாட்டி செல்கின்றது. இதோ பாடலை கேட்டு ரசித்துவிட்டு நம் நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம் நேயர்களே. இதோ பாடல்.

நம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் அழகாக ஒலித்து சென்றது. இந்த பாடலுக்கு மலேசிய வாசுதேவன் குரல் கொடுக்கும் பொழுது நான் கேட்ட ஒரு செய்தி எனக்கு இப்பொழுது நினைவுக்கு வந்தது. எப்பொழுதுமே நினைவுக்கு வரும், இப்பொழுது நினைவுக்கு வந்தது. திருச்சி லோகநாதன் குரலை போல அமைய வேண்டும் இந்த பாடல் என்று அந்த பாடல் ஆசிரியர் சொன்னாராம். அதற்கு எப்படி என்று சொன்னதற்கு, வாய் நிறைய வெற்றிலையை போட்டு அடக்கி கொண்டு நீங்கள் பாடினால் திருச்சி லோகநாதன் அந்த குரலில் அந்த பாடல் வரும் என்று சொல்லி அதுபோல பாட வைத்த பாடல்தான் இது. நான் ஒரு செய்தி உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்கிறேன். இப்பொழுது பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்கள் மனதை தொட்ட பாடல் என்றும், அடுத்து நிறைவு பாடல் அருமை அழகு சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். நன்றி. அடுத்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள் ஆனந்த தேன்கற்று அழகாக இதய ராகங்களில் காதலுடன் தாளாட்டி சென்றது சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். இதற்கு முன்பு நம் பாடலை தொகுத்து அனுப்பிய இரண்யர் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உரையாடியதற்கு, இரணியல் சகோதரர் தொலைபேசியில் உரையாடல் இனிமை தமிழுக்கு அழகு குறித்து பேசினார், வாஸ்தவம்தான் உண்மை என்றும் நம் அகிலா ஸ்ரீதர் அவர்கள் பாராட்டியுள்ளார்கள். அதற்கு தேன்மொழி சகோதரி, உண்மைதான் சகோதரி, அருமையாக பேசினார், சிறப்பு சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி. அடுத்து தேன்மொழி சகோதரி அவர்கள் ஒலித்த பாடல் மலேசிய வாசிதன் எஸ்பி சைலஜா இருவர் குரலிலும் பாடல் அருமை, மலேசிய வாசிதன் சிறப்பான குரலில் இந்த பாடல் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். கோவை கணபதி நகர் சந்திரமோகன் அவர்கள் ஆனந்த தேன்காற்று இதுவரை அழகாக தாளாட்டியது அருமையான பாடல் சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள் ஒலித்த பாடலுக்கு. அடுத்து சந்திரமோகன் அவர்கள் போட்ட பதிவு இதய ராகத்தை தாளாட்டி சென்றது என்று தேன்மொழி அவர்கள் பாராட்டி உள்ளார்கள். சூப்பர் சூப்பர். நம் இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்கள் எங்கே பாடலில் தேன் வருது அக்கா என்பவரை காணோம் என்று அவர் குழந்தையை பார்த்து கொண்டிருப்பார். தேன் வரும் மங்கை வரும் என்று பாராட்டி இருப்பார். அவர் குழந்தையை பார்த்து கொண்டிருப்பார் அவ்வளவுதான், இல்லை ஏதோ ஒரு வேலையாக இருப்பார், பரவாயில்ல இருக்கட்டும். அடுத்து தேன்மொழி அவர்கள் கீதநேசன் ஐயா போட்ட பதிவுக்காக அவர் பாப்பாவை தூங்க வைத்து அவருக்கு தூங்கியிருப்பார், அவரும் தூங்கியிருப்பார், இதுதான் உண்மை. சூப்பர் சூப்பர். அடுத்து கோவை கணபதி நகர் சந்திரமோகன் அவர்கள் ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டு போட்டிகளில் தடகளம் பற்றி 4+100 மீட்டர் தொடர் ஓட்டம் போட்டியில் வெண்கலம் பதக்கம் வென்ற இந்திய அணிக்கும், அவ்வணியில் இடம்பெற்றுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்த தென்காசி மாவட்டம் கல்லூத்து எங்கள் ஊர் தடகள வீராங்கனை அபிநயா ராஜராஜன் அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தடகள வீராங்கனை அபிநயா ராஜராஜன் அவர்களின் சாதனையை பாராட்டும் வகையில் தமிழ்நாடு அரசு சார்பில் ₹30,00,000 உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்படும். அவரது இவ்வெற்றி தமிழ்நாட்டிற்கு இந்தியாவிற்கும் பெரும் மதிப்பை சேர்த்துள்ளது. அவர் தொடர்ந்து பல சாதனைகள் படைத்து நாட்டின் பெருமையை உலக அரங்கில் மேலும் உயர்த்திட எனது வாழ்த்துக்கள் என்று பாராட்டியுள்ளார்கள். சிறப்பு சிறப்பு. நம் சபரி வானொலி இயக்குனர் சார்பாகவும் அறிவிப்பாளர் சார்பாகவும் அவரை வாழ்த்துவோம். நன்றி நன்றி சகோதரரே, நன்றி. என்ன நேயர்களே, நம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துவிட்டோம். இதுவரை நம் சபரி வானொலியில் இதய ராகம் நிகழ்ச்சியில் இரண்யல் கன்னியாகுமரி ஜெகதீஷ் ஐயா அவர்களின் தொகுப்பில் பாடல்கள் வளம் வந்தது. பாடல்கள் கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும், நில இயக்குனர் மற்றும் உடன்பணிபுரியும் அறிவிப்பாளர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு, நாளை அழகாக மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமபுரம் மனுஷியா. இதோ இரண்டு வாழ்த்துக்கள் வந்திருக்கின்றது. தேன்மொழி அவர்கள் அந்த ஜப்பானில் தடகள போட்டியில் வீராங்கனை அவருக்கு சபரி சொந்தங்கள் வாழ்த்துக்களையும் சொல்லிவிடுங்கள் சந்திரமோகன் என்று வாழ்த்தி உள்ளார்கள். நன்றி நன்றி. சூப்பர் சூப்பர்.
அடுத்து கீதநேசன் ஐயா அவர்கள், நான் அளவில்லா மகிழ்ச்சி அடைந்தேன் ஐயா, கண்களில் ஆனந்த கண்ணீர் வந்தது ஐயா. ஆமாம், சூப்பர். நம்ம நாட்டில் இருந்து ஒரு பெண்மொழி ஒரு வீராங்கனையாக வந்திருக்கிறார், அது பெருமைக்குறை விஷயம்தானே நம்ம தமிழ்நாட்டுக்கு. சூப்பர் சூப்பர். அடுத்து தேன்மொழி அவர்கள், நமது தமிழ்நாட்டுக்கும் நமது தென்காசி மாவட்டத்திற்கும் பெருமை சேர்த்து தந்த தங்கைக்கு வாழ்த்துக்கள் என்று பாராட்டி உள்ளார்கள். சிறப்பு சிறப்பு, அருமையான ஒரு பதிவு. சூப்பர், வாழ்த்துகிறோம். நாம் அனைவரும் அந்த வீராங்கனையை வாழ்த்தி வணங்குவோம். என்ன நேயர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

0: சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நிலையத்தில் நேரம் மாலை 7:02. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வர இருக்கிறது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீத நேசன். நேயர் சொந்தங்கள், தங்கள் குரலில் விருப்ப பாடலை பாடி மகிழுங்கள், நாங்கள் கேட்டு மகிழ்கிறோம். அழைக்க வேண்டிய கைபேசி எண் 8270330491. மீண்டும் 8270330491 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் குரலில் உங்கள் விருப்ப பாடலை பாடி மகிழுங்கள், நாங்கள் கேட்டு மகிழ்கிறோம்.
1: உலகங்கள் யாவும் உன்

மனம் உள்ளவர் குணம் உள்ளவர் மனதுக்கு சுக வேண்டும், தனம் உள்ளவர் அதில் பாதியை பிறருக்கு தர வேண்டும். மனம் உள்ளவர் குணம் உள்ளவர் மனதுக்கு சுகம் வேண்டும், தனம் உள்ளவர் அதில் பாதியை பிறருக்கு

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்துவிட்டு இருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்? மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஐயா, பாடுங்கள் உங்கள் பாடலை. ஐயா சரியாக கேட்கவில்லை ஐயா. ஐயா சரியா கேட்கலையா? சரியா வரல. ஒரு நல்ல இடம் வரல ஐயா. விட்டு விட்டு கேக்குதா? சொல்லு பாடுங்களையா.
1: தெரியாமல் நடந்திருந்தார் அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ. தெரிஞ்சும் தெரியாமல் நடந்திருந்தார் அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ. திருடாதே பாப்பா திருடாதே, திட்டம் போட்டு திருடர தூட்டம் திருடி கொண்டே இருக்குது. திட்டம் போட்டு திருடர தூட்டம் திருடி கொண்டே இருக்குது. அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. பாப்பா திருடாதே, கொடுக்கிற காலம் எடுத்து வராதே, எடுக்கிற அவசியம் இருக்காது. கொடுக்கிற காலம் நெருந்து வராதே, எடுக்கிற அவசியம் இருக்காது.

அட்டகாசமான ஒரு பாடல் ஐயா, சிறப்பாக பாடினீர்கள், நெஞ்சார்ந்த நன்றிகள், மற்றற்ற மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள், பாராட்டுகள் ஐயா. நன்றி நன்றி. மயிலாடுதுறை செம்மனார் கோவில் என் குணசேகரன் ஐயா அவர்கள் அழகான ஒரு பாடலை அட்டகாசமாக பாடினார்கள். ஒரு அறிவுரை கூறும் பாடல், திருடாதே பாப்பா திருடாதே என்று. அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள்.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. வலம் வந்து கொண்டு இருக்கிறேன் நேசந்தங்களே. உங்கள் குரலில் உங்கள் விருப்ப பாடலை பாடி மகிழுங்கள், நாங்கள் கேட்டு மகிழ்கிறோம். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி இதோ உங்களுக்காக. நேர் சொந்தங்கள் அழைக்க வேண்டிய கைபேசி எண் 8270330491 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் குரலில் உங்கள் பாடலை பாடி மகிழுங்கள். இதோ நிகழ்ச்சியில் ஒரு நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம் ஐயா, முருகாசலம் ஐயா.
0: வணக்கம், வணக்கம், வணக்கம் ஐயா, வாருங்கள். எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமாக இருக்கிறேன் ஐயா.
0: மகிழ்ச்சி. பாடுங்கள் ஐயா உங்கள் பாடலை.
1: ஐயா எனக்கு பாடலாம் பாட வராது
0: ஐயா. இன்று பாடு பாடல் பாடல் நிகழ்ச்சி ஐயா இன்று. நிச்சயமாக இன்று பாடல் பாடும் நேர் சொந்தங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். நிகழ்ச்சிக்கு நிறைவாக வாருங்கள் ஐயா, பாட்டு ஒன்று கேட்கலாம். பாடல் சொல்லுங்கள் ஐயா வந்து விட்டார்கள். சரிங்க ஐயா, நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம் வணக்கம், வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
2: சென்னையிலிருந்து அகிலா ஸ்ரீதர்.
0: வணக்கம், வணக்கம், வாருங்கள். மகிழ்ச்சி இணைப்பிலிருந்து நன்றி. எப்படி இருக்கிறீர்கள்?
2: ஒரே நிமிஷம் சார், பாட்டு பாடலாமா?
0: பாடுங்கள்.

செய்து என்னம் பலத்தேன். குல தெய்வமேயந்தன் குறை தீர்க்கவா கை நீட்டினேன் என்னை கரை சேர்க்கவா நீயே அணைக்கவா தீயை.

0: எண்ணம் வளர்த்தேன், உன் கையில் என்னை கொடுத்தேன். நீதானே புன்னகை மன்னன், உன்றானி நானே, பண்பாடும் பாடக நீயே, உன் ராகம் நானே. ஏதேது எண்ணம் வளர்த்தேன், உன் கையில் என்னை கொடுத்தேன். நன்றி சகோதரா.
1: அருமை அருமை அட்டகாசமான பாடல், அருமையாக பாடினீர்கள். சிறப்பு, மகிழ்ச்சி, நன்றி. வாழ்த்துக்கள், பாராட்டுகள். நன்றி நன்றி. சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்கள் அழகான ஒரு பாடல் அழகாக பாடினார்கள். அவர்களுக்கு இதயம் கனிந்த நன்றிகள், வாழ்த்துக்கள்.

சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டே இருக்கிறது. நேர் சந்தங்கள் 8270330394 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை பாடி மகிழுங்கள் நேர் சந்தங்களை.

0: நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம் வணக்கம் வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம், வாருங்கள், மகிழ்ச்சி இணைப்பிலிருந்தமைக்கு நன்றி. பாடுங்கள் உங்கள் பாடலை.
1: காத்திருந்தால் பெண் கனிவதில்லை, ஒரு முகம் அறைய மறுமுகம் தெரிய கண்ணாடி இதயமில்லை, கடல் கை மூடி மறைவதில்லை, கண் பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை, காத்திருந்தால் பெண் கனிவதில்லை, ஒரு முகம் அறைய மறுமுகம் தெரிய கண்ணாடி இதயமில்லை, கடல் கை மூடி மறைவதில்லை.

0: ஒரு முறைதான் பெண் பார்ப்பதினால் வருகிற வழி அவள் அறிவதில்லை. கனவினும் தினம் நினைவினும் கரைகிற ஆழ்வனம் புரிவதில்லை. கண் பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை. காத்திருந்தால் பெண் கணிவதில்லை. ஒரு முகம் அறைய மறுமுகம் பெரிய கல்லாடி இதயம் இல்லை. கடல் கை மூடி மறைவதில்லை. காட்டிலே காயும் நிலவு கண்டு கொள்ள யாரும் இல்லை. கண்களின் அனுமதி வாங்கி காதல் இங்கே வருவதில்லை. தூரத்தில் தெரியும் வெளிச்சம் பாதைக்கு சொந்தமில்லை. மின்னலின் ஒளியை பிரிக்க மின்னி பூச்சிக்கு தெரியவில்லை. இல்லை உனக்கு சொந்தமடி வேதனைகள் எனக்கு சொந்தமடி. அலைக்கடலை கண்ட பின்னே நுரைகள் மட்டும் கரைக்கே சொந்தமடி. கண் பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை. காத்திருந்தால் பெண் கணிவதில்லை. ஒரு முகம் மறைய மறுமுகம் தெரிய கண்ணாடி இதயமில்லை. கடல் கை மூடி மறைவதில்லை. உலகத்தில் எத்தனை பெண் உள்ளது மனம் ஒருத்தியை மட்டும் கொண்டாடுது. ஒரு முறை வாழ்ந்திட திண்டாடுது. இது முடிவரை பாய்ந்து பந்தாடுது. பனிப்புலி வந்து மோதியதால் இந்த முள்ளும் இங்கே துண்டானது. பூமியில் உள்ள பொய்கள் எல்லாம் அடப்புடைவை கட்டி பெண்ணானது. புயலடித்தால் மழை இருக்கும். மரங்களும் பூக்களும் மறைந்து விடும். சிரிப்பு வரும் அழுகை வரும். காதலில் இரண்டுமே கலந்து வரும். ஒரு முறைதான் பெண் பார்ப்பதினால் வருகிற வழி அவள் முறிவதில்லை. கனவினிலும் பெண் நினைவினிலும் கரைகிற ஆண்மனம் புரிவதில்லை. கண் பேசும் வார்த்தைகள் தெரிவதில்லை. காத்திருந்தால் பெண் கரைவதில்லை. ஒரு முகம் வரைய இருமுகம் தெரிய கண்ணாடி இதயமில்லை. கடல் கை மூடி மறைவதில்லை.
1: சிறப்பு சிறப்பு. அட்டகாசமான ஒரு பாடலை அட்டகாசமாக பாடினீர்கள். இதைத்தான் நான் மதியமே சொன்னேன். என்ன
2: சொன்னேன்?
1: இல்லை இல்லை, மதியமே மதியமே ஒன்று சொன்னேன். நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? சொல்லிவிடுங்கள், மற்றவர்களுக்கு யாருக்கும் புரியவில்லை. அதுதான், மற்றவர்களுக்கு யாருக்கும் புரியவில்லை. சொல்லிவிடுங்கள் முழுமையாக. அப்படியே சொல்லிவிட்டீர்களா? நன்றி நன்றி. நான் சொல்லிவிட்டுமா? அப்படியா, இருக்கட்டும், நான் சொல்லிவிடுகிறேன். அதாவது அது என்ன படம் என்று தெரியவில்லை. மூன்று தமிழ் சேர்வதும் உன்னிடமோ என்று பாடல் ஓடியது. ஆமாம். எத்தனை தமிழ் மொழி இருந்தாலும் தேன்மொழி அவர்களுக்கு ஈடாகுமா என்று பதிவு போட்டேன். அப்படியே தான். அதனால் அழகாக அழகாக பாடினீர்கள். அட்டகாசமான பாடலை. சிறப்பு. நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். நன்றி. தென்காசி மாவட்டம் சோலைச்சேரி, தேன்மொழி முருகன் அவர்கள் கண் பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை என்று அட்டகாசமான ஒரு பாடலை அழகாக பாடி சென்றார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். சிறப்பு, மகிழ்ச்சி, நன்றி.

இதுவரை சபரி வானொலி வழங்கிய பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சியில் பாடலை பாடிச் சென்ற அத்துணை நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பறிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீதநேசன். நிகழ்ச்சிக்கு தகவல் தொழில்நுட்பம் உதவி புரிந்த நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.

சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் நேயர் சொந்தங்கள் உங்கள் விருப்ப பாடல்களை பதிவிட்டு கேட்டு மகிழலாம். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர், தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன், தற்சமயம் US இலிருந்து.

சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக அழகான விநாயகர் பாடல் ஒலித்து சென்றது சிறப்பு. அடுத்ததாக இரவு ராகம் நிகழ்ச்சியில் படம் மனிதன் பாடல் கால கால என்ற சூப்பர் ஸ்டார் சாங் ஃபஸ்ட்லே வருது இன்னைக்கு. இன்று சந்திரபோஸ் நினைவு தினம். விரும்பி கேட்ட சொந்தம் சென்னை சந்தோஷபுரம் மோகனரங்கன் பத்மாவதி இவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ.

நிகழ்ச்சியின் முதல் பாடலாக சூப்பர் ஸ்டார் சாங் ஒலித்து சென்றது. மனிதன் திரைப்படத்திலிருந்து. இன்று சந்திரபோஸ் நினைவு தினம் என்றும் மற்றும் பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் சென்னை சந்தோஷபுரம் மோகன்ரங்கன் பத்மாவதி இவர்கள் விருப்பத்தில் பாடல்.

சேலம் மாவட்டம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் மங்கை அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அக்கா என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வருங்கள் வருங்கள் வணக்கம். சென்னை சந்தோஷபுரம் மோகனரங்கன் பத்மாவதி அவர்கள் நிகழ்ச்சி சிறப்புற வாழ்த்துக்கள். காலை டிஃபன் சாப்பிட்டாச்சா என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள் வணக்கம் சார், சாப்பிட்டாச்சு என்று. தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன் அவர்கள் இரவு ராகம் நிகழ்ச்சி சிறக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள் வணக்கம். கோவை காயத்ரி மேம் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள் வணக்கம். அறிவழகன் மங்கை அவர்கள் சாப்பிட்டாச்சு, என்ன அக்கா சாப்பிட்டீங்க என்று கேட்கிறார். நான் சொல்ல மாட்டேன் என்றேன். அறிவழகன் மங்கை அவர்கள், எங்கள் வீட்டில் பூரி உருளைக்கிழங்கு குருமா. சூப்பர், ஒரு வெட்டு வெட்டுங்க. விநாயகனே வினை தீர்ப்பவனே பாடல் சிறப்பு அக்கா, சூப்பர் சூப்பர் என்கிறார். நன்றி நன்றி. இயக்குனர் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று வாருங்கள் வணக்கம். முதல் பாடலே அருமை. விநாயகனே வினை தீர்ப்பவனே அட்டகாசம் பக்தியில் மூழ்கினோம். ஓ சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள் விநாயகரை கண்முன் கொண்டு வந்து ஆரம்பத்திலே எனக்கு பிடித்த பாடல் விநாயகனே வினை தீர்ப்பவனே. சூப்பர் நன்றி விஜயனி என்கிறார். நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என்று விநாயகரை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். இயக்குனர் அவர்கள் முரட்டு காளை நீதானா, போக்கிரி ராஜா நீதானா, பாயும் புலியும் நீதானா. சூப்பர் சூப்பர் என்று கைத்தட்டி பாராட்டி இருக்கிறார்கள். சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள், எனக்கு விநாயகரே பாட்டு தான் கேட்கிறது, அது விட்டு விட்டு கேட்கிறது. இயக்குனர் அவர்கள், மனிதன் நன்றாக வருகிறான் என்றும். சென்னை சந்தோஷபுரம் மோகனரங்கன் பத்மாவதி அவர்கள் பாடலை வழங்கிய அன்பு சகோதரி ஆர்ஜே விஜய் அவர்களுக்கு கோடானு கோடி நன்றி மகிழ்ச்சி என்கிறார். நன்றி நன்றி சார். சூப்பர் ஸ்டார் பாடலுக்கு சூப்பர் ஸ்டாரும் வழங்கி இருக்கிறார்கள். சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள், எனக்கு சர்வர் பாடல் தான் வந்து கொண்டிருக்கிறது, யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ரொம்ப அன்பான அன்பான சபரி சொந்தங்கள், எல்லாருக்கும் கரெக்டாக வருதுன்னு அர்த்தம். அடுத்ததாக வரும் பாடல் இரவு ரகம் நிகழ்ச்சியில் தாய்மேல் ஆணை படம் பாடல். மல்லிகைப்பூ பூத்திருக்கு அது மழையில் நனைஞ்சிருக்கு என்ற இந்த அழகான பாடலை, இதுவும் சந்திரபோஸ் மியூசிக்கில் தான் வந்த பாடல் போல, அழக நினைவூட்டிய இந்த நாளை நினைவூட்டிய மோகனரங்கன் சார் அவர்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள். சென்னை சந்தோஷபுரம் ருக்மணி அம்மாள் விருப்பத்தில் பாடலிதோ.

வானொலியில் இரவு ராகம் நிகழ்ச்சியில் ஒலித்து சென்ற அந்த பாடலின் படம் தாய்மேல் ஆணை. அழகான பாடல் சார், நன்றி உங்களுக்கு. இன்று சந்திரபோஸ் அவர்களின் நினைவு நாளை ஒட்டி அவர் கம்போசிங்கில் வந்த பாடல்கள் சிறப்பு. இரண்டு பாடலுமே அதுதான். மோகனரங்கன் சார் அவர்களுக்கு நன்றி. சென்னை சந்தோஷபுரம் ருக்மணி அம்மாள் அவர்கள் விருப்பத்தில் பாடல்.

0: இயக்குனர் அவர்கள், நன்றாக ஒலிக்கிறது பாடல். இப்பொழுதுதான் ஆப் செய்து பண்ணி போட்டேன் வருகிறது. தேன்மொழி முருகன் அவர்கள் உழைத்து சென்ற பாடல் அருமையான பாடல் என்றும், பிஎம்ஆர் அவர்கள் பாடலை வழங்கிய ஆர்ஜே விஜய் அவர்களுக்கு கோடானு கோடி நன்றி, மகிழ்ச்சி. நன்றி சார். அறிவழகன் மங்கை அவர்கள் மல்லிகைப்பூ பாடல் இனிமை என்கிறார். இயக்குனர் அவர்கள், மழையே பெய்யலை எங்க நனைகிறது. என்று பதிவிட்டிருக்கிறார். அடுத்ததாக வரும் பாடல் படம் எங்க ஊரு பாட்டுக்காரன் பாடல் செண்பகமே செம சாங் மேம். விரும்பி கேட்ட சொந்தம் கோவை காயத்ரி மேம் அவர்கள் விருப்பத்தில் பாடலிடோ.
1: பட்டு பட்டு பூச்சி போல.

அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது சுனந்தா மற்றும் மனு அவர்கள் குரலில். எங்க ஊரு பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து விரும்பி கேட்ட சொந்தம் கோவை காயத்ரி மேம் அவர்கள் விருப்பத்தில் பாடல். மும்பையிலிருந்து தேனரசு அவர்கள், தமிழ்நாட்டில் இன்னும் மழையே வரவில்லை, அதற்குள் மல்லிகைப்பூ பூத்துவிட்டது, சந்தோஷம், மதுரை மல்லிகை மும்பையிலும் கிடைக்கிறது, எங்களுக்கு இனி மலிவான விலையில் மல்லிகைப்பூ மும்பையில் கிடைக்கும். சிறப்பு சார், பாடல் அடடா ஆஹா என்று மனதை தொட்ட பாடல் என்று ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அறிவழகன் மங்கை அவர்கள். மாடு பூரா வரிசையாக லைனாக நிற்க வச்சிருக்கார் கண்மண். சிறப்பு சிறப்பு, இத்தனை மாடு நிற்கிதா உங்கள் வீட்டில்? தேனரசு அவர்கள், மும்பை தேனரசு அவர்கள், மும்பை பாடகியான ஆஷா போஸ்லே அவர்கள் குரலில் இனிமையான பாடல் ஒலிபரப்பியதற்கு மிக்க மிக்க நன்றி. சுனந்தா சார் இந்த பாட்டு பாடினது. காயத்ரி மேம் 10 மணிக்கே தூங்கிட்டாங்க போல. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியில் படம் ஆயுள் கைதி பாடல் கத்தாளக்காடு காட்டோரம் வீடு. விரும்பி கேட்ட சொந்தம் செய்யாறு சந்திரசேகர் அவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ.

ஆயுள் கைதி திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது. செய்யாறு சந்திரசேகர் அவர்கள் விருப்பத்தில் இவர் மட்டும் பாட்டு பதிவு போட்டார்னா எப்படியாவது கேட்டு அதுக்கு பதிவு போட்டு தான் தூங்குவார். சூப்பர் சார் நீங்கள்.

நான் விரும்பிய பாடலை வழங்கிய சகோதரிக்கு நன்றி மகிழ்ச்சி என்கிறார் செய்யார் சந்திரசேகர் அவர்கள். நன்றி சார், நன்றி. பாடல் சூப்பர் ஸ்டார் சூப்பர் சார் என்றும் பதிவு. சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியில் படம் எஜமான் பாடல் அடிராக்கு முத்துராக்கு. சேலம் மாவட்டம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் மங்கை கிருத்திஷா இவர்கள் விருப்பத்தில் தேன்மொழி அக்காவுக்காக இந்த பாடல் தேன்மொழி மருமக கன்சீவாக இருக்காங்கள்ல அதுக்கு டெடிக்கேஷன் பாடல் இது.

எஜமான் திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் சேலம் மாவட்டம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் மங்கை கிருத்திஷா இவர்கள் விருப்பத்தில் தேன்மொழி அக்காவுக்காக இந்த பாடல், தேன்மொழி அவங்க மருமகளுக்காக இந்த பாடல். சேலம் மாவட்டம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் மங்கை அவர்கள் எங்கள் விருப்ப பாடலை வழங்கியதற்கு நன்றிகள் அக்கா என்கிறார். பாடலை கேட்டு மலர்தூவி வாழ்த்து தெரிவித்து அழகான குழந்தை, செம டான்ஸ் அறிவழகன் மங்கை அவர்கள், ஹாப்பி டான்ஸ் என்று அழகான இரு குழந்தைகளுடனும் கிருத்திஷாவுடனும் அழகான நடனம், சிறப்பு சிறப்பு அறிவு. சாரி, இப்போதுதான் நிகழ்ச்சியில் இணைகிறேன் என்று தேன்மொழி முருகன் அவர்களும் அறிவழகன் மங்கை அவர்கள், பிள்ளை செல்வம் இல்லை என்ற பேச்சுக்கள் பொய்யாய் போனது இங்கே என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள், அறிவு தேர்வு பாடலுக்கு வந்துவிட்டேன், அருமையான பாடல், எனக்காகவும் பாடல் கேட்டிருந்தீங்க, ரொம்ப நன்றி தம்பி என்கிறார். மனதை தொட்ட பாடல் என்றும் பொன்னாடை போர்த்தி பரிசு வழங்குகிறார்கள், கேட்கவே ஆனந்தமாய் இருக்கு என்று மலர்தூவி வாழ்த்து தெரிவித்து கை கொடுத்தும் பாராட்டி இருக்கிறார்கள். இயக்குனர் அவர்கள், கூழ் ஊற்றும் போது சொல்லுங்கள், நானும் வருகிறேன். எதுக்கு, எங்கள் ஊர் சைட்லாம் கூழெலாம் ஊற்ற மாட்டாங்க. தேன்மொழி முருகன் அவர்கள், எங்கே கூழ் ஊற்றுறாங்க என்று கேட்கிறார். இயக்குனர் அவர்கள், பாட்டில் சொன்னாங்க அல்ல, ஏழைக்கெல்லாம் கூழ் காய்ச்சி ஊற்றிடணும்னு. ஓ, தேன்மொழி முருகன் அவர்கள் பாட்டுக்களையும் அவ்வளவு வித்தியாசம், பணக்காரனுக்குத்தான் பிரியாணி, ஏழைகளுக்கு கூழ்தானா என்று சிரிக்கிறார். அறிவழகன் மங்கை அவர்கள், வாருங்கள் ஐயா, விருந்தே வைக்கிறோம். அறிவு, சூப்பர் அறிவு. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியில் படம் திரிசூலம் பாடல், மலர் கொடுத்தேன் கை குலுங்க வளையலிட்டேன் மங்கை எந்தன் ராஜாத்துக்கு என்ற இந்த அழகான பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன், தீபாகுமார், அசோக்குமார், பொன்மதி அக்கா, ஆலங்குளம் அக்கா செல்வி அண்ணி மற்றும் சபரி சொந்தங்களுக்காக பாடல் இது.

திரிசூலம் திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது. தென்காசி மாவட்டம் சோலிசேரியிலிருந்து தேன்மொழி முருகன் அவர்கள் விருப்பத்தில் பாடல். தீபாகுமார், அசோக்குமார், பொன்மதி, ஆலங்குளம் அக்கா செல்வி அண்ணி மற்றும் சபரி சொந்தங்களுக்காக பாடல்.

வாருங்கள் ஐயா, விருந்தே வைக்கிறேன் என்ற அறிவழகன் மங்கை. இயக்குனரை அழைத்ததற்கு இயக்குனர் அவர்கள் நல்லதை ஏழைக்கு கொடுத்துவிட்டு கெட்டதுன்னு தெரியாமல் பணக்காரர்கள் சாப்பிடுகிறார்கள், அதுதான் கௌரவம். அறிவழகன் மங்கை அவர்கள் தேன்மொழி அக்கா பாடலில் மங்கை பெயரும் வந்துவிட்டது. வந்துருச்சா வந்துருச்சா. தேன்மொழி முருகன் அவர்கள் உண்மை உண்மை, கூழை குடிச்சிட்டு தான் அவ்வளவு தெம்பா இருக்காங்க கிராமங்களில். இயக்குனர் அவர்கள் ஆஹா அருமை இனிமை சூப்பர் சாங் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் மலர் கொடுத்தேன் கை குலுங்க வளையலிட்டேன் பாடல் அருமையான பாடல், நான் விரும்பிய பாடலை வழங்கிய அன்பு அறிவிப்பாளர் விஜயன்னிக்கு நன்றி நன்றி நன்றி தேன்மொழி, ஓ இதுவும் வளைகாப்பு பாடல் சிறப்பு என்று கைத்தட்டி பாராட்டுகிறார்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் மனதை தொட்ட பாடல் என்றும் கை கொடுத்து பாராட்டி கேட்கவே ஆனந்தமாய் இருக்கு என்கிறார்கள். சிறப்பு. சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சி. படம் சிந்து பைரவி, பாடல் பூமாலை வாங்கி வந்தேன் செமைப்பா. யேசுதாஸ் குரல் மாதிரி யாரும் பாட முடியுமா? விரும்பி கேட்ட சொந்தம் சென்னை அகிலா ஸ்ரீதர் அவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ. காயத்ரி மேமும் தூங்கிட்டாங்க, அவங்க பார்த்துருக்காங்க ஆனால் வரலையான்னு தெரியல.

சிந்து பைரவி திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது விரும்பி கேட்ட சொந்தம் சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்கள் விருப்பத்தில் பாடல்.

பாடலை கேட்டு அடடா ஆஹா என்றும் மலர்தூவி வாழ்த்து தெரிவித்தும் பாடலுக்கு அகில ஸ்ரீதர் அவர்கள் விருப்ப பாடலை ஒலிபரப்பிய சகோதரிக்கு நன்றி என்றும், நன்றி மேம், அறிவழகன் மங்கை அவர்கள் தூங்கின உங்கள் பாடலை நாளைக்கு கேட்கலாம் அக்கா என்கிறார். இப்படி வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, இதுவரை கேட்காத பாடல் மிகவும் அருமை என்று அறிவழகன் மங்கை அவர்களும், தேன்மொழி முருகன் அவர்கள் பூமாலை வாங்கி வந்தால் பூக்கள் இல்லையே, இனிமையான பாடல் கே ஜெயஸ்தாஸ் குரலில் பாடல் அருமை. பாடலை தேர்வு செய்த சகோதரி அகிலா ஸ்ரீதருக்கு நன்றி வாழ்த்துக்கள். இந்த பாடலை கேட்கவில்லை அறிவு, இந்த பாடலையா கேட்கவில்லை அறிவு. தேன்மொழி முருகன் அவர்கள் அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். கேட்க கேட்க ஆனந்தம் சூப்பர் வேண்டும். பாடலுக்கு பொன்னடை போர்த்து பரிசு வழங்குகிறார்கள் அகிலா ஸ்ரீதர் மேடம்க்கு. ஆமாம் அக்கா, நான் கேட்டதே இல்லை என்று அறிவழகன் மங்கை அவர்களும், இயக்குனர் அவர்கள் சூப்பர், இப்பந்தான் சிபிஆரை ஞாபகப்படுத்துறீங்க, என்னாச்சு இன்னைக்கு, ஐயோ. அறிவழகன் மங்கை அவர்கள் வந்தா கொடுத்து விடலாம் அக்கா, அவர் கையில் வச்சிருக்கிறதையா. பாடல் சிறப்பு. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சிக்கு தேசம் படம் உன்னை கேட்டால் என்ற இந்த பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் சித்தாத்தூரில் இருந்து இயக்குனர் கீதநேசன் அவர்கள் விருப்பத்தில் பாடலிதோ.

ஒலித்து சென்ற அந்த அரிதான அழகான பாடல், புதுமையான பாடல், சிறப்பான பாடல், நம்ம கேட்டதே இல்லை. அவர் எப்படி செலக்ட் பண்ணாரோ? தேசம் திரைப்படத்திலிருந்து அழகான பாடல், விரும்பி கேட்ட சொந்தம். சித்தாத்தூரில் இருந்து இயக்குனர் கீதநேசன் அவர்கள் விருப்பத்தில் பாடல்.

இயக்குனர் அவர்கள் போதையின் பாதையில் போகிறான், மனசுக்கு கஷ்டமாக இருக்கிறது என்று அழுகிறார். அறிவழகன் மங்கை அவர்கள் ஆமாம் ஆமாம் என்கிறார். அடுத்ததாக தலைவர் பாடலை கேட்டு கைத்தட்டி பாராட்டி, தலைவர் கேட்காத பாடல் சிறப்பு, தலைவர் கேட்ட நான் கேட்காத பாடல் சிறப்பு. அறிவழகன் மங்கை அவர்கள் இயக்குனர் ஐயா பாடல் சூப்பர் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் இயக்குனரும் வர வர அரிதான பாடலை தேர்வு செய்கிறார், நானும் ஒரு நாளும் இந்த பாடலை கேட்டதே இல்லை, நல்ல இசையுடன் பாடல் அருமையாகத்தான் போய் இருக்கிறது, பாடல் தேர்வு அருமை சூப்பர் என்கிறார். அறிவழகன் மங்கை அவர்கள் மறந்தே போச்சு, பாரதி அக்காவை எங்கே காணும், அவள் எங்கேயோ ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு வர, நானும் ஃபோன் பண்ணேன் எங்கேயோ போயிட்டு வரேன் விஜி அப்படின்னா. இயக்குனர் அவர்கள் எனது விருப்ப பாடலை வழங்கியதற்கு மிக்க மகிழ்ச்சி நன்றி என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் நானும் பதிவு போட்டேன், மூன்று பேரும் பாடல் பதிவு பண்ணவில்லை, பதிலும் சொல்லவில்லை, என்ன செய்ய என்கிறார். அவள் கொஞ்சம் பிஸி பாரதி. தேன்மொழி முருகன் அவர்கள் வேற லெவல், அருமையான பாடல் என்றும் பதிவிட்டிருக்கிறார்கள். நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியில் நிறைவு பாடல். ரெட் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒல்லிக்குச்சி உடம்புக்காரி. விரும்பி கேட்ட சொந்தம் ஆரணி, சேவூர், பாபு, சுதா இவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ.

0: ரேட் திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது. சேவூர் பாபு சுதா அவர்கள் விருப்பத்தில் பாடல். ரெண்டு பேரும் தூங்கிட்டாங்க போல. நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் சிறப்பு பாடல் அழகான பாடல் என்று எழுந்து நின்று கைத்தட்டி கிரேட் என்றும், அறிவழகன் மங்கை அவர்கள் ஒல்லி குச்சி உடம்புக்காரி பாடல் சூப்பர் சூப்பர் என்றும், இயக்குனர் அவர்கள் நான் எப்பொழுதுதான் ஒல்லியாவேனே தெரியவில்லை, ஒருவேளை சர்க்கரை அதிகமாயிடுச்சுன்னா ஒல்லியாகி விடுவேனோ, இருக்கும் இருக்கும், ஏன் சார் நெகட்டிவாக யோசிக்கிறீங்க என்று இயக்குனர் தேன்மொழி முருகன் அவர்களும், சும்மா இருங்கள் அது ரொம்ப ஆயிடுச்சுன்னா போய் அப்படின்னு ஒரு பதிவு. தேன்மொழி முருகன் அவர்கள் ஒல்லிக்குச்சி உடம்புக்காரி இனிமையான பாடல் தல சாங் சூப்பர் என்று கைத்தட்டி பாராட்டியும், இயக்குனர் அவர்கள் சேர்ந்திடுவேன் தூக்குவதற்கு கஷ்டமில்லாமல் இருக்கும். ஓய்யோ தேன்மொழி முருகன் அவர்கள் ஐயையோ திருத்தவே மாட்டாரோ, உலகத்தில் ஒல்லியானவங்க தான் நிறைய பேர், நிறைய நோயோடு இருக்கிறாங்க ஒல்லியானவங்க தான். இயக்குனர் அவர்கள் கேட்கவே ஆனந்தமாக இருக்கு. தேன்மொழி முருகன் அவர்கள் இது சூப்பர், இப்படியாவது பேசு, இப்படியா பேசுவது நல்ல மனுஷன் என்றும், அறிவழகன் மங்கை அவர்கள் இதுவரை இரவு ராகம் நிகழ்ச்சியை அழகாக தொகுத்து வழங்கிய விஜய் அக்காவுக்கு நன்றிகள் என்றும், சிறப்பு நன்றி நன்றி அறிவு, இயக்குனர் அவர்கள் சரியாக சொன்னீர்கள் என்று அறிவழகன் மங்கையை கூறுகிறார். நன்றி இயக்குனர் அவர்கள், நன்றி கூறி மிக்க நன்றி என்றும், சிறப்பு நன்றி நன்றி, அறிவழகன் மங்கை அவர்கள் சர்க்கரை அதிகமாக இருந்தால் எங்களுக்கு கொடுங்க டீ வைக்க வேண்டும், சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள் நிறைவு பாடல் அருமை என்றும், இனிப்பு பலகாரம் அதிகம் செய்து சாப்பிடுவோம் என்று அறிவழகன் மங்கை அவர்கள் நன்றி நன்றி. சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியில் இயக்குனர் அவர்கள் ஒரு பேட்டரியின்னு இருந்தால் பாசிட்டிவ் இருக்கணும், நெகட்டிவ் இருக்கணும், அப்போதுதான் வேலை செய்யும். நல்லா கண்டுபிடிச்சிட்டிங்க போங்க. சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியில் இதுவரை அழகான அருமையான பாடல்களை பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, மற்றும் பாடல்களை கேட்டு தூங்காமல் வாட்ஸ்அப் தளத்தில் பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுவது, மற்றும் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுவது, உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன், தற்போது US-லிருந்து. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி நன்றி வணக்கம்.
1: என்னங்க?